அதேவேளை வவுனியாவில் சேமமடு என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் அந்த கிராம மக்களது உணர்வுகளை போற்றுகின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்த அந்த சேமமடு கிராமத்தைச் சேர்ந்த பல்வேறு இடம்பெயர்ந்த நலன் விரும்பிகள் இணைந்து மிகப்பெரிய அளவில் விளையாட்டு விழா கலாச்சார விழாவை நடாத்தி அந்த சேமமடு பகுதிக்கு மிகச்சிறந்த ஒரு ஊக்கத்தை அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக வவுனியா வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பாடசாலையில் பிரம்மாண்டமான சேமமடு முத்தமிழ் விளையாட்டு விழா இடம்பெற்றிருப்பதாகவும் இதன் மூலம் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மன எழுச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் வவுனியா மண்ணில் இதுவரை இல்லாத வகையில் முதன்முறையாக ஒரு பாடசாலை வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட சேமமடு முத்தமிழ் விளையாட்டு விழா கடந்த 2 தேதி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை

0: வவுனியா A9 வீதியில் ஒரு கோர விபத்தில் 2 யாழ் இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்த செய்தியும், வவுனியா கனகராயன் குளத்தில் பதிவாளர் நாயக திணைக்களம் ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட்ட செய்தியும், வவுனியா A9 வீதியில் தொடரும் மரணப்பொறிகள், புளியங்குளத்தில் பேருந்து மோதிய ஒரு குடும்பஸ்தர் மரணமான செய்தியும் வெளியாகி இருக்கும். அதே வேளை வவுனியா ஓமந்தை பகுதி பேருந்து தரிப்பிடத்தில் நின்றவர் வாகனம் மோதி பலியான செய்தியும் வெளியாகி இருக்கின்றன. இதேவேளை வவுனியாவை அதிர வைத்த மகாவித்யன்ஸ் நடை பவனி என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. வவுனியா நகரை உற்சாகத்தில் ஆழ்த்திய மகாவித்யன்ஸ் பழைய மாணவர்களின் பிரம்மாண்ட நடை பவனி கோலாகலமாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற செய்தியும் வவுனியாவிலிருந்து கிடைத்திருக்கின்ற. அதேவேளை வவுனியாவில் 110 வருட விழாவை செட்டிகுல மகாவித்யாலயம் மிக சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றது. 110வது ஆண்டு விழா செட்டிகுல மகாவித்யாலயத்தில் 110 பானைகள் வைத்து பொங்கலிட்டு கோலாகலமாக அந்த விழாவை பாடசாலையின் நிர்வாகம் மற்றும் பழைய மாணவர்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பாக கொண்டாடியிருக்கின்ற செய்திகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவிலும் பல்வேறு விதமான சிறப்பு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு விதமான மக்களது பிரச்சினைகள் மற்றும் உதியமலை பிள்ளையார் ஆலய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று முடிந்திருக்கின்றது. முல்லைத்தீவில் கோப்பாப்பிளவு மக்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காணிகளை விடுவிப்பது தொடர்பான போராட்டங்கள் தொடர்கின்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 8:05.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 50 Steels Avenue West,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
3: கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை, காமன்வெல்த் பொதுநலவாய நாடுகளது விளையாட்டுப் போட்டிகள் இப்போது நிறைவு பெற்றிருக்கின்றன. பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகளில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்ட நாடு எது என்பதுதான் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா. நடைபெற்று முடிந்த பொதுநலவாய நாடுகளது 23வது விளையாட்டுப் போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இந்த போட்டிகளில் முதலாம் இடத்தை எந்த நாடு பிடித்து கொண்டது அல்லது எந்த நாடு முதலாம் இடம் பெற்றுக்கொண்டது என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா. 4 வருடங்களுக்கு ஒரு தடவை இடம்பெறுகின்ற பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஐக்கிய ராஜ்யத்தின் ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்ய நாடுகளில் 4 நாடுகள் இருக்கின்றன. அதில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்து கொண்ட நாடு எது என்பதுதான் கேள்வி. முதலாவது இங்கிலாந்து, 2வது ஆஸ்திரேலியா, 3வது கனடா. 3 விடைகள் தருகின்றோம் நேர்களே. முதலாவது இங்கிலாந்து, 2வது ஆஸ்திரேலியா, 3வது கனடா. எந்த நாடு அதிக தங்கப்பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்து கொண்டது என்பதுதான் வினா. அலையுங்கள் 416-644-6222. இப்பொழுது எஸ்பி சரண் விரும்பி கேட்ட பாடல். அந்த பாடலுடன் பல நேர்கள் இணைந்திருந்தார்கள். அத்தனை நேர்களுக்குமாக இந்த பாடலை ஒளிபரப்பு செய்கின்றோம். சாரா, நிர்மலா, வெண்பா, எஸ்பி சரண் ஆகியோரது விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 8:13 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நேர்களை, 23rd காமன்வெல்த் போட்டிகள் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வட அயர்லாந்து என்று இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு நாடான ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரத்தில் 23rd ஜூலை மாதம் ஆரம்பமாக ஆகஸ்ட் 2nd நடைபெற்று முடிந்திருக்கின்றது. கேள்வி என்னவென்றால், இது ஒலிம்பிக் போட்டிக்கு அடுத்து மிகப்பெரிய பெரிய ஒரு தடகள போட்டியாக விளங்கக்கூடிய இந்த போட்டியில் அதிகளவு கிண்ணங்களை வென்று இப்போது முதலிடத்தில் தரவரிசையில் இருக்கின்ற நாடு எது என்பதுதான் கேள்வி. சாம்பியன் ஆக அல்லது அந்த போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது என்பது கேள்வி. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பஞ்சாச்சன்.
0: வாருங்கள் பஞ்சாச்சன்.
1: இது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான் கூட. நீங்க சொன்ன 3 நாடும் வந்திருக்கானே, இதுல முதலாவது ஆஸ்திரேலியா தான் பார்த்து. முதல் 3 இடத்துலயும் நீங்க சொன்ன 3 நாடும் வந்திருக்கு. ஆஸ்திரேலியா தான் பதில்.
0: சரி,
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: வெண்பா
0: சொல்லுங்கள்.
2: இது நீங்க சொன்ன 3 நாடும் தான் 1, 2, 3 வந்திருக்குது. ஆஸ்திரேலியா 171, இங்கிலாந்து 110,

0: 62.
1: நன்றி.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம், அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள் உடனடியாக. வணக்கம், என்னாச்சு? நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
2: நான் செல்வி கிடைக்கிறேன்.
1: செல்வி சொல்லுங்கள். வணக்கம்.
2: ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா.
1: செல்வி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி செல்வி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம், நான்
1: தேவதாஸ் கேட்கிறேன். நடந்து முடிஞ்சுதா? தொடருதா?
3: நடந்து தொடரு.
1: சரி, 9 மணி வரை நடவுங்க, அப்பதான் நிகழ்ச்சி கேட்க நல்லா இருக்கு.
3: 17. ஆஸ்திரேலியா தான் முதலாவது, மூன்றாவது எங்கட நாடு
1: கனடா. ஓ, சொல்லி சொல்லி வேலையில கனடாவும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. என்ன பெரிய இடத்தை
3: பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்குது.
1: அதை நீங்க சொல்லணும்னு தான் இந்த கேள்வியை கொண்டாது, கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியை நடத்த நீர் வணக்கம்.
4: வணக்கம் மாசம், நான் மதன் இருக்கின்றேன்.
1: மதன் சொல்லுங்கள், என்ன
4: விட? ஆமா, ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா என்ன, கனடா. கனடா
1: என்ன தடுமாறுறீங்கள்? ஆஸ்திரேலியான்றீங்கள், முதலிடத்தை பிடித்த நாடு தான் கேட்டேன். நன்றி மதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாசன்.
1: வணக்கம், வாங்க நிர்மலா.
5: நிர்மலா அழைக்கிறேன். இது வந்து ஆஸ்திரேலியா.
1: ஆஸ்திரேலியா. நன்றி நிர்மலா.
5: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் பாசன், பவன். இது ஆஸ்திரேலியா முதலிடத்தில்.
1: முதலிடத்தில் ஆஸ்திரேலியா. வீட்டு வேலையில என்பது மிகச்சரியான விடை. இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் அதிக அளவு மெடல்களை வென்று, பதக்கங்களை வென்று முதலிடத்தில் இருப்பது ஆஸ்திரேலியா. 70 தங்கம், 45 வெள்ளி, 56 வெண்கலம் என்று 171 பதக்கங்களை தனது அணி நாட்டுக்காக பெற்றிருக்கின்றார்கள் தடகள வீரர்கள். 2வது இடத்தை இங்கிலாந்து 29 தங்கத்துடன், 3வது 19 தங்கத்துடன் கனடா பெற்றிருக்கின்றது. மொத்தமாக 63 கனடா, இங்கிலாந்து 110. இந்தியா 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. மொத்தம் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலத்துடன், 39 மொத்த பதக்கங்களுடன் 4வது. போட்டிகளை நடாத்திய ஸ்கொட்லாந்து 5வது பிடித்திருக்கின்றது. 13 தங்கம், 9 வெள்ளி மற்றும் 17 வெண்கலம், 39 பதக்கங்களுடன் 5வது பெற்றிருக்கின்றது. நியூசிலாந்து, நைஜீரியா, ஜமைக்கா, மலேசியா என்று அப்படி பட்டியல் தொடர்கிறது. விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் பெண்கள் கிரிக்கெட் அணியுடன் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடி வருகின்றது. தொடர்ச்சியை 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் இப்போது இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணி முன்னணி வகிக்கின்றது. அதேபோல் தற்பொழுது மேற்கிந்திய தீவுகள் நாட்டிலும், மேற்கிந்தியாவிலும், மேற்கிந்திய தீவுகளிலும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் மிக மும்மரமாக நடைபெற்று வருகின்றன. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் அணி பல்வேறு விதமான சிறப்புகளை தற்போது பெற்று வருகின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையில் நடைபெற்று வருகின்ற டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 1வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று 1-0 என்ற 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற நிலையில் மேற்கிந்திய தீவுகள் முன்னிலை வகிக்கின்றது. இது உலகத்தில் தற்போது நடைபெற்று வருகின்ற விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான சில தகவல்களை மேலதிகமாக தந்தோம். நேரம் சரியாக 8:21. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
7: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வருகின்ற வினா இதுதான். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாக்கு நீர்னை இருப்பது போல ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் மன்னிக்கவும் ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற நீரிணையின் பேர் என்ன? இலங்கை மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையில் பாக்கு நீரிணை இருப்பது போல ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ நாடுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற நீரிணையின் பேர் என்ன? மூன்று விடைகள் தருவோம். அந்த விடைகளில் எந்த விடை பொருத்தமான விடை என்பதை கண்டறிந்து கொண்டு வாருங்கள் நேர்களே. அலையுங்கள் 416-644-6222. மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு இடையில் காணப்படும் நீரிணை என்ன? டோவர் நீரிணை, ஜிப்ரால்டார் நீரிணை, பாஸ்பரஸ் நீரிணை. முதலாவது விடை டோவர் நீரிணை, இரண்டாவது ஜிப்ரால்டார் நீரிணை, மூன்றாவது பாஸ்பரஸ் நீரிணை. இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையில் பாக்கு நீரிணை இருப்பது போல மொரோக்கோ, ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவுக்கும் தற்போது பெரும் எழுச்சியை ஏற்படுத்திய 50-60,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர்களை தன்னகத்தை ஈர்த்த அந்த ஸ்பெயின் பின்னர் மீண்டும் அவர்களை மொரோக்கோவுக்கு அனுப்பியிருக்கின்ற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு நீரிணை இருக்கின்றது. அந்த நீரிணையின் பேர் என்ன என்று கேட்கின்றோம். முதலாவது டோவர் நீரிணை, இரண்டாவது ஜிப்ரால்டார் நீரிணை, மூன்றாவது பாஸ்பரஸ் நீரிணை. அலையுங்கள் 416-644-6222. இப்பொழுது கண்ணன் மற்றும் தேவதாஸ் ஆகியோர் விரும்பி கேட்ட பாடல் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்தது.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வீணா, ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இடையில் காணப்படும் நீரினை எது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடைகள் தந்தோம். அந்த மூன்று விடைகளில் எந்த விடை பொருத்தமான விடை என்பதை நீர்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். முதலாவது டோவர் நீர்னை, இரண்டாவது ஜிப்ரால்டார் நீர்னை, மூன்றாவது விடை தந்திருந்தோம் பாஸ்பரஸ் நீர்னை. இந்த நீர்நிலைகளில் எந்த விடை பொருத்தமானது என்பதை நீர்கள் 4164644222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து தெரிவிக்கலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: நேர்களே, நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த வினாவுக்கான விடையுடன் நேர்கள் இணையலாம். அனைக்கலாம் 4164 6422 2 மொரோக்கோ மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு இடையில் அந்த இரண்டு நாடுகளையும் பிரிக்கின்ற நீரினை எது என்று கேட்டிருந்தோம். மூன்று விடை: டோவர் நீரினை, ஜிப்ரால்டார் நீரினை, பாஸ்பரஸ் நீரினை. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர்,
0: சொல்லுங்கள். பஞ்சாச்சர்,
1: இது வந்து ஜிப்ரால்டார். அப்ப இதுக்குள்ளான அந்த பிரச்சனை நடக்குது பாஸ்டர், அந்த நியமனாக்கள் வந்து தண்ணிக்கு கொஞ்சம் பேர் மூழ்கி அந்த மொரக்கோவில இருந்து இங்க வந்து கொஞ்சம் பேர் செத்தும் போச்சினம். இவையெல்லாம் தண்ணி எல்லாம் பீச்சி அடிச்சு போட்டுக்காரங்க, நீதிமன்றம் சொல்லி போட்டது, அவைய திருப்பி விடுறது அனுப்பப்படாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 75,000 பேர் சேர வந்துட்டோமா. ஏனென்றால் அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உத்தியோகம் இல்ல, அவ்வளவு உரமை எங்க மொரக்கோவில்
0: மொரக்கோவில்.
1: அப்ப அதுக்கு இந்த இந்த நீர் பாவிச்சவன்.
0: ஓ, இதுதான் இந்த இரண்டு நாடுகளையும் பிரித்து நிக்கிற நீரிணை. ஆனால் இந்த நீரிணைக்குள்ளால்தான் அந்த படகுகள், கப்பல்கள், நீச்சல்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கு.
1: அப்படி நீதிமன்றத்தில் தீர்ப்பாது, அதுக்கு வெக்கி வாசியா போச்சு.
0: உண்மைதான், உண்மைதான்,
1: சொற்கட்சியமா வந்திருக்கிறோமா எல்லாம். நன்றி வாசம்.
0: இது உண்மையில அந்த அந்த அந்த அவர்கள் கடந்து வந்த நீரிணை வந்து ஒரு சிறிய பகுதி தான். ஜிப்ரால்டார் நீரிணையில ஒரு சிறிய பகுதி. அந்த இடம், அந்த ஸ்வேட்டா என்ற இடம் மொரோக்கோவோட இணைஞ்ச ஒரு ஒரு திடல் தான். ஆனால் அது ஸ்பெயின் ஆட்சி பகுதியா இருக்கு. ஆப்பிரிக்க கண்டத்தில் மொரோக்கோவுடன் இணைந்து ஒரு சிறிய ஒரு முனைப்பகுதி, ஒரு தீவு பகுதி போல இருக்கும் இந்த ஸ்வேட்டா பகுதி. அது என்ன செய்யுதுண்டா, இப்போ இப்படி இப்போ போக்லாந்து தீவுகள் உங்களுக்கு நல்லா தெரியும், அர்ஜென்டினா பக்கத்தில் இருந்தாலும் இங்கிலாந்தின் ஆட்சி பகுதி. அதே மாதிரி தான் இந்த ஸ்வேட்டா என்ற பகுதி மொரோக்கோவுடன் இணைந்திருக்கின்றது. ஆனால் அது ஸ்பெயினின் ஆட்சி பகுதியாக இருக்கிறதால அந்த பகுதிக்கு போனாலே ஸ்பெயினுக்குள்ளே போனதுக்கு சமம். அதுக்கு பிறகுதான் இந்த ஜிப்ரால்டார் நீரினையும் மொரோக்கோவையும் பிரித்து நிற்குது. அந்த நீங்கள் சொன்ன விடை ஜிப்ரால்டார் நீர் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா வாங்க.
2: அந்த முனையில நாங்க போய் பார்த்தோம், அது பார்த்தாங்க மொரோக்கோ தெரியும்.
0: நீங்க ஸ்பெயினுக்கு போயிருக்கீங்களா? என்ன?
2: ஆ, போறோம்.
0: மிக ஒரு சின்ன பகுதி தான், பெரிய இடைவெளி இல்ல.
2: இல்ல இல்ல, அங்க தெரியும் டூர்.
0: நன்றி சாரா.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: தேவதாஸ் வணக்கம்.
0: ஓ, தேவதாஸ் சொல்லுங்கள். வணக்கம். இந்த பேர் தான் அடிபடுது எல்லா இடமும்.
3: என்ன, 14 கிலோமீட்டர் ஈஸியா வேணாம்.
0: இலங்கைக்கும் இடையில சரியான தகவலை சொன்னீங்க. அந்த 32 கிலோமீட்டரை தாண்டி எத்தனை சாதனைகள் படைச்ச நாங்கள் இலங்கையில இருந்து. அப்ப இந்த 14 கிலோமீட்டர்ன்றது ஜுஜிப்பி தானே அங்க உள்ள மொரோக்கோ மக்களுக்கு. ஆப்பிரிக்காவிலே உள்ள பல நாடுகள் மக்கள் மொரோக்கோவுக்குள்ள வந்து நிப்பின வந்த ஏஜென்சி நாடு கடத்துற ஏஜென்சி மேல்
3: ஈஸியா வந்துடல.
0: அவையில் மொரோக்கோவில கொண்டு வச்சிருந்து அவைண்ட உந்தலால் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு என்று சொல்லப்படுது.
3: உலகத்திலே
0: நீங்களும் போய் வந்திருக்கீங்க ஸ்பெயினுக்கு? ஐரோப்பிய யூனியன் பெரும் முட்டுக்கட்டையா இருக்குது. இந்த குடியேற்றக்காரர்களை உடனடியா திருப்பி அனுப்பணும், அதை உள்ளுக்கு எடுக்க இயலாது. செங்கன் செங்கன் விசாவில
3: நன்றி
0: நிகழ்ச்சியில் இணைந்து அது சரியான விடை ஜிப்ரால்டார் நீர்நிலை என்பதுதான் மிகச்சரியான விடை. இந்த டோவர் நீர்நிலை என்பதும் ஒரு பிரபலமான ஐரோப்பாவில் காணப்படுகின்ற நீர்நிலை ஒன்று. குறிப்பாக டோவர் நீர்நிலை ஆங்கில கால்வாயுடன் தொடர்புடைய நீர்நிலையாக காணப்படுகின்றது. ஆங்கில கால்வாயை வடகடலுடன் இணைப்பது இந்த டோவர் நீர்நிலை. கிரேட் பிரிட்டன் தீவை ஐரோப்பிய பெருநில பகுதியிலிருந்து பிரிப்பதாக இந்த டோவர் நீர்நிலை இருக்கின்றது. அதே போல் பாஸ்பரஸ் நீர்நிலை கருங்கடலை மார்மரா கடலுடன் இணைக்கின்றது. ஐரோப்பிய பகுதியையும் ஆசிய பகுதியையும் பிரிக்கின்ற ஒரு நீர்நிலையாக பாஸ்பரஸ் நீர்நிலை காணப்படும். ஜிப்ரால்டார் நீர்நிலை அட்லாண்டிக் பெருங்கடலை மத்திய தரைக்கடலுடன் இணைப்பது, ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளை பிரித்து நிற்கின்ற ஒரு நீர்நிலை இந்த ஜிப்ரால்டார் நீர்நிலை. இது ஒரு தீவு பகுதியும் இருக்கின்றது. ஜிப்ரால்டார் தீவு என்று அது அழைக்கப்படுகின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு இந்த வேளையிலே எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் அடுத்த வினாவுடன் இணைந்திருக்கும்.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவர். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
6: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் space.

நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வருகின்ற வினா இதுதான் நேர்களே. வாணிஸ்ரீ இவரை பற்றி பலருக்கும் மிக அதிகம் தெரியும். வாணிஸ்ரீயின் அந்த கொண்டை ஸ்டைல், அது ஒரு காலத்தில் தமிழ் பெண்கள் பலருக்கும் ஒரு பெரிய கேஆர் ஸ்டைலாக இருந்தது. வாணிஸ்ரீ பல நடிகர்களுடன் நடித்து பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக மாறியிருந்தன. பல நடிகர்களுடன் அவர் நடித்திருந்தாலும் அனைத்து திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களாக மாறியிருந்தன. சிறந்த நடிகைக்கான விருதுகள் பலவற்றை பல்வேறு திரைப்படங்களில் பெற்றிருப்பவர். கவிஞர் கண்ணதாசன் விருதை கூட பெற்ற ஒரு நடிகை என்ற பெருமை வாணிஸ்ரீக்கு இருக்கின்றது. ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், ஜெய்சங்கர் என்று பல பிரபலமான நடிகர்களுடன் நடித்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு 3 திரைப்படங்கள் தருவோம். இந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரனுடன் வாணிஸ்ரீ இணைந்து நடித்தார் என்பதுதான் வினா. தருகின்ற திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் வாணிஸ்ரீ ஆகியோர் இணைந்து நடித்திருந்தார்கள்? முதலாவது விடை வசந்த மாளிகை. இரண்டாவது ஊருக்குலைப்பவன். மூன்றாவது தாமரை நெஞ்சம். வாணிஸ்ரீ எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த திரைப்படம் இது. இந்த 3 திரைப்படங்களில் வசந்த மாளிகை முதலாவது விடை, இரண்டாவது ஊருக்குலைப்பவன், மூன்றாவது தாமரை நெஞ்சம். அடையுங்கள் பார்க்கலாம். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்திலுள்ள அடுத்து மதி விருப்பத்தில் இந்த பாடல் கொண்டாட்டம் திரைப்படத்தில்

0: நேர்களை இன்று நடிகை படம் பெறும் நடிகை வாணிசிறியின் பிறந்த தினத்தையொட்டி இந்த வினாவுடன் இணைந்திருந்தோம். பின்வரும் மூன்று திரைப்படங்களில் எந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், அவர் எம்ஜி ராமச்சந்திரனுடன் நடித்த ஒரே ஒரு திரைப்படம் அது என்று நினைக்கின்றேன். அந்த திரைப்படம் அதில் தவறு இருந்தால் திருத்தலாம் வருகின்ற நேர்கள். அந்த திரைப்படம் எது என்பது கேள்வி. முதலாவது விடை வசந்த மாளிகை, இரண்டாவது ஊரு குலைப்பவன், மூன்றாவது தாமரை நெஞ்சம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: மானசவி எம்ஜிஆரோட மூன்று படம் நடிச்சிருக்கா.
0: ஓ,
1: கண்ணனின் காதலன், தலைவன், மற்ற ஊரு குலைப்பவன். நீங்க ஊரு குலைப்பவன் ஒரு பாட்டு கொண்டு வந்தீங்க, இதோ அந்த பாட்டு. அப்ப அந்த படம் தான் அது அவரோட நடிச்சது.
0: நன்றி நன்றி. ஊரு குலைப்பவன் தான் முதலாவது படமா இருக்கும்
1: இல்ல கடைசி? கண்ணனின் காதலன் 68 வந்திருக்குது, தலைவன் 70, இது 76.
0: அப்படியா?
1: வணக்கம்.
2: வணக்கம் மாஸ்டர். பஞ்சாட்சரம்
0: சொல்லுங்க.
2: எனக்கு போய் தெரியல, நான் மூன்று மாணவர்கள் நடிச்சேன் தெரிஞ்சிட்டது. அதனால எம்ஜிஆர் சொன்னா ஊரு குலைப்பவன்.
0: ஊரு குலைப்பவன்.
2: ஓ, ஆனால் 72 அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டார். அப்போ 76 நடிச்சிருப்பார் ஊரு குலைப்பவன். என்ன தெரியுது, நான் பார்க்கணும்.
0: எம்ஜி ராமச்சந்திரன், ஊரு குலைப்பவன் எம்ஜி ராமச்சந்திரன் திரைப்படம் தான். அதுல மாதிரி
2: ஊரு குலைப்பவன் தான் உங்களோட கேள்விக்கு பதில். ஆனால் 76 எனக்கு நீங்கள் ஆபத்தை காணையில் பார்ப்போம்.
0: இல்லை, அவர்
2: சரியா இருக்குமோ
0: இல்லை, கட்சி ஆரம்பித்த பிறகும் படம் நடித்தவர் இதாக வந்தா பிறகு, நாட்டின் முதலமைச்சராக வந்தா பிறகு தான் தன்ற
2: முதலமைச்சராக 78
0: ஓ, அதோடு தான் அவர் விடுறார். கடைசி முதலமைச்சராக வரைக்க உலகம் சுற்றும்பாளி தான்
2: வெளிவருது.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்
0: ஊருக்குலைப்பவன் தான் மாற்றம் இல்லையா?
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கமா சார்,
0: மதன் சொல்லுங்கள்.
3: கண்ணனின் காதலன் பாட்டு இருக்குது. கண்ணனின் காதலன் கட்டி கொள்ளும் அந்த பாவல், அவன் என்னை சேர்ந்தவன், அந்த பாட்டு நல்ல பாட்டு.
0: நல்லா பாருங்கள் அந்த பாட்டு. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன.
0: ஓ, நிறைய படங்கள்
4: நடிச்சிருக்கு.
0: ரோஜாவின் ராஜா, வசந்த மாளிகை. எம்ஜி ராமச்சந்திரனுடன் கண்ணனின் காதலன், தலைவன் மற்றும் ஊருக்குலைப்பவன் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இப்பொழுது விடைகளுடன் இன்னொரு நேர் வணக்கம்.
5: வணக்கம் பாசன். நிர்மலா
0: சொல்லுங்கள். நிர்மலா,
5: ஊருக்குலைப்பவன்
0: வாணிசுரியின் ரசிக தானே நீங்கள்?
5: வசந்த மாளிகை
0: நீங்கள் அடிக்கடி கேட்கிற நீங்கள் வசந்த மாளிகை. நன்றி நன்றி
5: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க தேவதாஸ்.
6: மூன்று படம் நடிச்சிருக்கிற ஊருக்குள்ள பவன், இந்தியாவோட சேர்ந்து நடிச்ச
0: தலைவன்,
6: தெலுங்கு தெலுங்கு ஆள், தமிழ் இல்ல, தெலுங்கா இருக்க,
0: தெலுங்கு தெலுங்கு தான் பெரும்பாலும் அப்படித்தான். வேற்று மொழிகள்ல இருந்து வந்தாக்கள் தான் தமிழ் திரையுலகத்துல கிழக்கு கிழக்கு
6: கூடுதலா கிழக்கு கிழக்கு வந்தாக்கள்.
0: கே ஆர் விஜயா, கென்னடத்து பைங்கிளி, சாவித்திரி கன்னடத்து கேரளத்து
6: மலையாளம்
0: அப்படித்தான். எல்லாரும் கன்னடத்து பைங்கிலிகள், கேரளத்து பைங்கிலிகள், தெலுங்கு பைங்கிலிகள் எல்லாம் கூட
6: அந்த காலத்துல நல்ல தமிழ் வேற இல்ல, தமிழ் ஆக்டர்ஸ் ஃபேமஸா வேற இல்ல,
0: தமிழாக்கள் விடையில படம் நடிக்க கனவே இருந்தவ
6: குடும்பத்துல விட மாட்டேன். நடிப்பு துறை சரியில்லைன்னு சொல்லி பெற்றோர் குழந்தை இடஞ்சலா இருந்திருக்கு, அதெல்லாம் நிறைய இல்ல.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி. ஆமாம், அந்த நீல்பதில் சொல் நிகழ்ச்சியில் ஊருக்குலைப்பவன் சரியான விடை, தலைவன் மற்றும் கண்ணனின் காதலன் ஆகிய திரைப்படங்களுடன் எம்ஜி ராமச்சந்திரன் இணைந்து வாணிஸ்ரீ நடித்திருக்கின்றார். அந்த விடையுடன் இணைந்திருந்த நேயர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நீல்பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பஞ்சாச்சரம், வெண்பா, செல்வி, தேவதாஸ், மதன், நிர்மலா, பவான், சாரா மற்றும் கமல் ஆகியோருக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கலிகவர்தன், வெண்பா மற்றும் விஜயன் ஆகியோரது விருப்பத்தில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. விஜயன், தேவதாஸ்.
7: அலங்காரம் கலையாத சிலையும் கண்டேன் அன்பேழில் கண்ட ஒரு
0: நேர்களை நானும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

பிராம்ப்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: 4வது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில். இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10, 2 டிஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 2140 மோனி சைட் Finch 416-298-6116.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
5: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து $1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் எச்டி இது தமிழ் எச்டி. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
5: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000 வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-7-6-7-2-0-0-9-5-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: Dream Home.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 38. ஊழ். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழின் பெருவலி யாவுள? மற்றொன்று சூழினும் தான் முந்துறும். ஊழினை காட்டிலும் பேராற்றல் படைத்தது உண்டோ? அதை தடுக்க நாம் வேறொரு வழியை எண்ணினாலும் அங்கும் அது முன்வந்து நிற்கும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்மான் தான் வஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

இளமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் பெய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ மாஞ்சோலை கிளிதானோ

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: வணக்கம், நான் எஸ்எஸ்எல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 சாரீஸ், $3 $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோனி சைட் அண்ட் பிஞ்ச், 416-298-6116. ஆயிஷா சில்க் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்கம் மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- பெருவிழா ஆகஸ்ட் 6, 7, 8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 522-1775.
2: காசு வேணும் வேண்டு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
7: மியூசிக் கனெக்ட்ஸ்.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லம்
5: இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-6-6-1.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கேட்டிடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.

0: 416-284-7000.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers. Chellathuk thanks.
4: Chellam illa da Selvam.
5: Sari sari.
7: Tamilan endru sollada thalaidam irundhu nillada tharaniyai nee vellada.
0: Thirukural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom.
8: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25th ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள் இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20-க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்துகை புதிய வரவுகள். ஆகஸ்ட் 10th தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். சாரீஸ், சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 sale-ல் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, 2 டி-ஷர்ட்ஸ் $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. இன்னும் ஏராளம். 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116. ஐஷா சில்க்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் மற்றொரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் 1 மணி வரை எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். தமிழா தமிழா ஒளிபரப்பில் பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலே 9 மணி தொடக்கம் 10 மணி வரை வழமை போல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் வாக்குகளை அளிக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சி 10 மணி தொடக்கம் 12 மணி வரை இடம்பெறும். 12 தொடக்கம் 1 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியின் நிறைவில் நீங்கள் வானவில் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வானவில் நிகழ்ச்சி பொதுவாக பல்வேறு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அலையுங்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, நேர்களை நீங்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை அளிப்பதன் மூலம் எங்களது 10 பாடல்களையும் நாங்கள் தரவரிசைப்படுத்தி எங்களது நிகழ்ச்சியில் ஒழுங்குமுறையில் 10ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடம் வரை ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். என்ற வகையில் நிகழ்ச்சியில் அனைத்து நேர்களையும் இன்றைய காலை பொழுதில் அன்பாக வரவேற்றுக் கொண்டு நேர்களே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று சுபமங்கல காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழ் எச்டியின் விடியல்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ்

மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. காவல்துறை மகாதிபர் பிரியந்த வீரசூரிய குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கற்பாறை மற்றும் மண் சரிவு காரணமாக கடுகண்ணாவை பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் வழங்கப்படாத வேலை மற்றும் சம்பளம் தொடர்பான சில சிக்கல்களை தீர்க்கும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துடன் வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றனர் என்று தொழிற்சங்கம் கோருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்காக பாக்தாத் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈராக்கின் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளாா்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்கள்?
1: ராஜேஸ்வரி பாலசிங்கம் கலெக்டரன்.
0: என்ன நீண்ட இடைவெளிக்கு பிறகு?
1: ஓ மோமானே, கன நாள வரையில இந்த ரேடியோ இந்த நாளா வீரசாயங்கிறந்தேன் அப்படின்னு அதுல வரவே இல்லை. இன்றைக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி கொண்டு உங்க கூட விருப்பப்படியும் ஒரு பாட்டை போட்டு விடுங்கோ. இன்று மண்டிலா ஜோசனுக்கு பிறந்த நாள் நூடுபுலி ஆளும் வாழை வாழ்த்திக்கொண்டு நீங்களும் நீண்ட ஆயுளோட வாழை வாழ்த்திக்கொண்டு உங்களோட விருப்பப்படி ஒரு பாட்டு போட்டு விடுங்க மானே.
0: நன்றி அம்மா, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நேரம் 9:06. நேர்கள் இணைந்து கொண்டு உங்களது பாடல்களை, விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222. இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம்.
2: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

அந்த பாடல் ஒரு ஊதாப்பு கண் சுமிட்டுகிறது திரைப்படத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி இசையில், கே ஜே ஜேசுதாஸ் குரலில், பாடல் ராஜேஸ்வரி பாலசிங்கம். விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 9:11. நேர்களை, இப்பொழுது இலங்கையில் நாடு முழுவதும் ஆயுதப்படைகளுக்கான அழைப்பை ஜனாதிபதி விடுத்திருக்கின்றார். இலங்கை பொது அமைதியை பாதுகாப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த விசேட அதிரடி உத்தரவை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதன்படி நாட்டின் அனைத்து நிர்வாக மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த கடற்பரப்பில் மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக முப்படையினரும் அவசர பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தலைநகர் கொழும்புக்கு வெளியே உள்ள மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான மோதல்கள் மற்றும் கலவரங்களை அடுத்து இந்த உடனடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலையின் மருத்துவமனை, சமையலறை மற்றும் மறுவாழ்வு மைய கட்டடங்கள் கைதிகளால் முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர நூற்றுக்கணக்கான இராணுவத்தினரும் அதிரடிப்படைகளும் குமாண்டோக்களும் குவிக்கப்பட்டிருந்த அதே வேளை, இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான அனர்த்த நிலைமைகள், குறிப்பாக மழை, வெள்ளம், புயல் போன்ற அனர்த்த நிலைமைகள் காரணமாகவும் ஆயுதப்படையினர் அனைவரையும் தயார் நிலையில் இருக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். பல பிரதேசங்களில் இவ்வாறான ஆயுதப்படையினர் பொதுமக்களது பாதுகாப்புக்காகவும் அவர்களை பெரும் ஆபத்துக்களிலிருந்து காப்பதற்காகவும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் நேர்கள் அறிந்ததே. அதேவேளை நேர்கள் இந்த நாளிலே இலங்கை பல்வேறு விதத்தில் தனது மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இலங்கைக்கு இயற்கை என்ற சீட்டம் மிகப்பெரிய ஆபத்துக்களை, விளைவுகளை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கின்றது. நேற்றைய சீற்றத்தில் ஒரு குடும்பமே மண்ணுக்குள் புதையுண்டு போன மிகப்பெரிய சோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. கினிகத்தேன என்ற பிரதேசத்தில் இந்த பாரிய அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது. இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னால் மனித உயிர்கள் பலவீனமானவை என்பதை உணர்த்து மற்றொரு துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கடும் மழை காரணமாக மண் சரிவு அங்கு வந்த ஒரு அழகான நடுத்தர குடும்பம் ஒட்டுமொத்த கனவுகளையும் அது சிதைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த குடும்பத்தினர் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அந்த மண் சரிவில் சிக்கொண்டு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, இப்பொழுது இலங்கையில் பல புதிய மாற்றங்களையும் புதிய பல்வேறு விதமான விடயங்களையும் அறிமுகப்படுத்துகின்ற முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் பரவலாக மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் வாகன விபத்து தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற இலங்கை அரசு இப்பொழுது வீதி பாதுகாப்பை மேம்படுத்த நோக்கத்தில் களுவாஞ்சிக்குடியில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக மோட்டார் சைக்கிள்களுக்கென பிரத்யேக தனிப்பாதை ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார். முதற்கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி ஏன் அங்கு கொண்டு வந்தார்கள் என்றால், நேர்களுக்கு புரியும், இலங்கையிலேயே மிக கடுமையான சனத்தொகை செறிவுள்ள இடம் எதென்று கேட்டால் அது களுவாஞ்சிக்குடிதான். அந்த இடத்தை தெரிவு செய்து இந்த திட்டம் மாதிரி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 100க்கு 100 தேசிய திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் இப்போது களுவாஞ்சிக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கின்றார்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மாஸ்டர், நான் மாங்கலைக்கு நலமா இருக்கீங்களானே?
0: ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: ஓ நல்ல மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இன்றைய மாஸ்டர் இந்த பாட்டுக்கு கேட்போம், என்ன உனக்குள் நானே உருகும் அந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி வாசன் பாலதந்தை, நன்றி, வணக்கம்.
0: நேரம் 9:15.
2: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

இசையில் மதன் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 9:21. நேர்களை பொதுவாக கனடாவை விரும்பாத நாடுகள் இல்லை, அல்லது நாட்டு மக்கள் இல்லை என்று சொல்லலாம். குறிப்பாக ஆசிய நாட்டு மக்கள், ஆப்பிரிக்க நாட்டு மக்கள், தென் அமெரிக்க நாட்டு மக்கள் என்று பல நாட்டு மக்களும் கனடாவில் குடியேறுவதை மிகப்பெரிய விருப்பமாக கொள்வார்கள். ஐரோப்பாவின் சில நாடுகளிலும் இவ்வாறான ஆசைகள் அதிகம் இருக்கின்றது. என்றாலும் இப்போது அமெரிக்கர்களுக்கு கனடா மீது ஒரு மோகம் வந்திருப்பதாக தெரிகின்றது. அமெரிக்காவிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில்

0: பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு முறை இங்கு இருப்பதாகவும், அரசியல் மற்றும் சமூக ஸ்திரத்தன்மை, பொதுவாக அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் கனடாவின் அமைதியான அரசியல் சூழல் மற்றும் குறைந்த குற்ற விகிதம், பொருளாதார பாதுகாப்பு, பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான வலுவான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அதிகம் இருப்பதாகவும், அதிலும் அதிகம் அவர்கள் குடியேற விரும்புகின்ற மாகாணங்கள் ஒன்டாரியோ முதலிடத்தில் இருக்கின்றது. கனடாவில் குடியேறும் அமெரிக்கர்களின் 43% இதை விரும்புகின்றார்கள், ஒன்டாரியோவை. பிரிட்டிஷ் கொலம்பியா இயற்கை எழில் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக 23% விரும்புகின்றார்கள். கியூபெக் பிரெஞ்சு மொழி அதிக ஆதிக்கம் அதிக காரணமாக இங்கு வரும் 9.7% மட்டும் அமெரிக்கர்கள் குடியேற விரும்புவதாக சொல்லப்படுகின்றது. இது கனடாவுக்கு அமெரிக்க மக்கள் கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று நாங்களும் புலக அங்கீதம் அடையலாம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: காலை வணக்கம்.
0: ஓ, நலம் சுதா, நன்றி. நீங்க நலம் தானே?
4: எனக்கு வந்து வைதே ஹாத்மா படத்துல இருந்து ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு அந்த பாட்டு,
0: அந்த பாடலுடன் ராசாத்தியை காணலாம். நன்றி
4: நன்றி நன்றி.

0: பாடுது.
1: பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். இந்த பாடலை சுஸ்பி சுசீலாவும் வேறொரு பெண் குரலுக்காக பாடியிருப்பார். என்ற வகையில் அந்த பாடல் சுதா விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 9:29 நேரம். நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழா தமிழா விடியல் காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: கனடாவின் முதல் முதல் முதல் ஹெச்டி, இது தமிழ் ஹெச்டி.

0: விழா
1: தமிழ் எச்டியின் விடியல். நேர்களே, 10 மணிக்கு இணைந்து கொண்டு எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியை நீங்கள் அலங்கரிக்கலாம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் கொண்டு வருவோம். அவற்றுக்கான வாக்களிக்கும் நேரம் 10 மணி தொடக்கம், 11 மணி. எங்களது 10 பாடல்களும் பல்வேறு தெரிவு பாடல்களாக இருக்கும். அதற்கு நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை வழங்குவதன் மூலம் நாங்கள் நிகழ்ச்சியில் அந்த பாடல்களை தரவரிசைப்படுத்தி பின்னர் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். வழமை போல் நேர்களது வாக்குகள் நிச்சயமாக அந்த பாடல்கள் தரவரிசைக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள். நேரம் இப்பொழுது 9:30. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் மன்னிக்கவும் காலை ஒலிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் மிக தூரத்திலிருந்து ஒரு நேரங்களுடன் இணைகின்றால் அவரை முதலில் இணைத்துக் கொள்வோம். ஆமாம், கடல்கள் கடந்து எங்களது நிகழ்ச்சியில் எப்போதும் இணைந்திருக்கின்ற நேரை இப்போது இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நிர்மலா பேசுறேன் சென்னையிலிருந்து.
1: ஓ, சென்னை நிர்மலா. மேடம், நன்றி. சென்னை தான் இப்போ உலகம் எல்லாம் செய்தியா மாறி இருக்கு இன்றைக்கு காலை பொழுதுல.
2: ஆமா ஆமா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து களை கட்டுது.
1: ஆமா,
2: உண்மையான
1: சினிமா பாணி
2: இப்பதான் அரசியல் வந்து. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அரசியல். என்ன சொல்றது, ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் எல்லா சைடும் நம்ம யோசிக்க வேணும். இதுல எந்த கருத்தும் சொல்றதுக்கு இல்ல. மற்றபடி ஆமா ஆமா ஆமா, மற்றபடி ரொம்ப நாள் கழிச்சு உங்க கூட பேசுறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு பாடல் வந்து பருவமே புதிய பாடல் பாடல் அந்த பாடல் வேணும்.
1: நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படம் என்ன?
2: ஆமா ஆமா.
1: என்ன இந்த பாடல் உங்களுக்கு என்ன வகையில விருப்பம்?
2: உங்களுக்கு வந்து காலையில, சோ காலையில கேட்கும் போது ஒரு உற்சாகமான பாடல். இல்ல, ரெண்டு பேரும் ஜாகிங் பண்ணுவாங்க. இதுல
1: அதத்தான் நான் கேட்டேன். அந்த கான்செப்டுக்காக தான் கேக்குறீங்கன்னு யோசிச்சேன்.
2: ஆமா, அதே மாதிரி அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணாது அப்படின்ட்டு
1: சொல்லிதான்
2: நினைக்கிறேன்.
1: நான் தான் ஒரு சொல்லியிருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்ல நிர்மலா, கால்கள் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த அந்த பாதச்சுவடுகள் ஓடுற அந்த தாளச்சு கட்டு முழுக்க முழுக்க கைகளை அப்படியே கால்களில் வச்சு துடையில வச்சு தட்டி தட்டி தான் அந்த இசை எடுத்தவர். இசை வேற எந்த ஒரு
2: இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும்
1: அந்த ஓடுறதுக்குரிய அந்த பாதை அந்த சத்தத்தை எடுக்கிறதுக்கு வேற எந்த முயற்சியும் அவருக்கு கை வரையில. இறுதியாக இப்படி ஒரு முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி. கேட்கின்ற போது ஓடுற ஒரு உணர்வு வரும் நிச்சயமாக.
2: ஆமாம் ஆமாம், இந்த பாடல் கேட்டுட்டு எத்தனை பேர் ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு பாக்கலாம். காலையில உடற்பயிற்சி பண்ணாதவங்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு.
1: இல்ல, நிறைய பேர் எங்களது சிஎம்ஆர் நேர்கள் நிறைய பேர் ஒரு காலையில் நடைப்பயிற்சி அப்படின்றக்கான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுறாங்க. அது
2: எங்களை
1: வந்து அதை பகிர்ந்து கொள்வது இன்னும் மிகப்பெரிய இரட்டிப்பு மகிழ்ச்சி நேர்களுக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு அது ஒரு ஒரு செயின் மாதிரி கடத்தப்படுது. ஒவ்வொருத்தர் வந்து கதைக்க கதைக்க மற்ற நேர்களும் நாங்களும் காலையிலேயோ மாலையிலேயோ நிச்சயமாக நடக்க வேண்டும், தேகாப்பு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை தூண்டுது அந்த கதைகள். நன்றி.
2: ஆமா, அதுக்காக. ஆமா, அதுக்காக. நன்றி. பை.

0: இன்றைய எங்களது நிகழ்ச்சி கல்யாண வசந்த ராகத்துடன் ஆரம்பமானது, நல்ல மனம் வாழ்க என்ற பாடலுடன் ஆரம்பமானது. அதனை தொடர்ந்து பல ஆபீர் ராகத்தில் உனக்குள் நானே என்ற பாடல் ஒளிபரப்பாகியது. இப்பொழுது ஒரு வாசந்தி, இப்படி ஒரு ராகத்தில் இந்த பாடல் நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் சென்னை நிர்மலா விருப்பத்தில் ஒளித்தோ. இந்த நேரம் 9:38.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000 416-284-7000.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்ள நேரம். வணக்கம்.
1: காலை வணக்கம் வாசன் சார்.
0: சாரா சொல்லுங்கள். காலை வணக்கம்.
1: நலம் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: ஓ நலம் சாரா. சாரா காணி பள்ளிக்கூடம் தொடங்க. சரி,
1: எனக்கு வந்து ஆனந்தம் படத்துல பல்லாங்குழி வட்டம் பாட்டு
0: பாடல் ஒழிக்கும். நன்றி சாரா நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம், நான் கலிகவர்தன் கேட்கிறேன்.
0: ஓ கலிகவர்தன், வணக்கம். வாங்கோ, எப்படி இருக்கிறீர்கள்?
2: படம் நல்ல சுகமா இருக்கேன். படம் கலங்கரை விளக்கம், பாட்டு சிவகாமியனிட்டு பொன்னணியில் பூத்தது புதுவானில் மாதிரி அந்த நீங்கள் சொன்ன அந்த சபாத சேதம் ஒரு 3 மாசத்துக்கு முதல் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில சொல்லி விளங்கப்படுத்தி சொன்னீங்கள்.
0: நன்றி, நினைவுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஞாபக சக்திக்கு வாழ்த்துக்கள் கலிகவர்தன். நன்றி.
2: ஓமான பாப்பிக்கு நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் மாசன், கமல் பேசுறேன்.
0: கமல் சொல்லுங்கள். வணக்கம்.
3: பாடல் வந்து விவசாயி கடவுளின் முதலாளி அந்த
0: விவசாயி முன்னேற்ற பாதையில மனதை வச்சிருக்கிறீங்க
3: என்ன?
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: காலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: காலை வணக்கம், நலம் நன்றி. நீங்க நலமா?
4: நலம் நலம், சுகமா இருக்கேன்.
0: நீங்கள் நடக்க நாங்கள் நடக்கிற மாதிரி இருக்குங்க. இல்ல இல்ல, அந்த உணர்வு உணர்வு
4: உணர்வு நல்லதுதான். அப்புறம் பாடல் வந்து நேத்திக்கு மன்னாதி நோன் மன்னன், அது படத்துல இப்போ நிக்கிறேன். நிறைய பாடல் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆடாத மனமும் ஆடும், அது பாடல் கேட்போம்.
0: ஆடாத மனமும்
4: ஆடும். எம் சௌந்தரராஜன், எம் சௌந்தரராஜன், எம் எல் வசந்தகுமார், மறைந்து போன நடிகை ஸ்ரீவித்தி அவரோட தாயார்
0: எம் எல் வசந்தகுமார்
4: பாடின பாடல். எம் எல் வசந்தகுமார், ஆமாங்க, எம்எல்வி. அப்புறம் இதுக்கு வரிகள் வந்து மருதகாசி. அந்த காலத்த மருதகாசி ராமநாதன் இசை நிறைய பாடல் வந்துருக்கு, நல்ல நல்ல பாடல்கள் கேட்போம். இப்ப தமிழ்நாடு அரசியல் சொன்னீங்க, ரொம்ப சோறு பிடிச்சிருக்கு. இப்ப நீ காலையில கூட நான் கேட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் வார்த்தை பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்.
0: சரியா?
4: அதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பேசுறது, மத்தவங்க கையடிக்கிறாங்கிறதுக்காக நம்ம எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? அதுதான் எனக்கு தோணுது. இதே மாதிரி கேரளாவிலையும் நேற்று ஒரு சர்ச்சரை பார்த்து படிச்சிருக்கு. ஒரு மந்த ஒரு அமைச்சர் மாதிரி மாட்டிக்கிட்டாரு, தெரியாதனமாக பேசி
0: மாட்டிக்கிட்டாரு.
4: எல்லாரும் மெச்சூரிட்டி கம்மியா தான் இருக்கிறதுனால தோணுது. அதாவது ஒரு பதவி வந்து அது கீப்பப் பண்ணும். அதான் ஒரு ஒரு பழமொழி இருக்கு மலையாளத்துல, வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் வாயிலிருந்து போன வார்த்தையும் கையிலிருந்து போன ஆயுதமும் திருப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஜாக்கிரதையா இருக்கும் எல்லாருமே பொது வெளியில பேசும்போது.
0: நானே அவர் அந்த தாத்தாண்ட பாணியில சிலே சிலேடியா பேச வழிகிட்டவர் அது விடுபடையில்
4: இல்லைங்க. அந்த காலத்துல சோசியல் மீடியா இல்ல, என்ன வேணா பேசலாம். ஆட்களுக்கும் அவ்வளவா அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஒரு நகைச்சுவை எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப வந்து சோசியல் மீடியா இருக்கு, எல்லாரும் போட்டு அலசுறாங்க. அதனால காலம் மாறும்போது எங்களுக்கு மாறணும்.
0: அதுதான்
4: பெருந்தனே பேசணும். எப்பவுமே மத்தவங்க மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து பேசணும். ஒருத்தரோட சுய வாழ்க்கைக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. அவரு அமைச்சரா இருந்தாருன்னா அவரு அவரோட பப்ளிக் ஆபீஸ் தானே, அவரு வேற செய்யறாரா மட்டும் பாக்கணும். அதை விட்டுட்டு எல்லா அரசியல்வாதியும் அப்படிதான், ஒருத்தர் மட்டும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே இந்த மாதிரிதான் போட்டி போட்டு அரசியல் பண்றாங்க. மக்கள் தான் ஏமாந்து போறாங்க. இதுல இவங்க பேச கேட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்க ஏமாந்து போறாங்க.
0: நேற்று தஞ்சாவூர்ல கடும் போராட்டம் என்ன கடும்.
4: ஆமாங்க, விவசாயிகள் போராட்டம்.
0: இல்ல, இந்த இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு எதிராக கடுமைய போராட்டங்கள்.
4: ஆமா, அது நடக்குங்க. தலைவரை தொட்டா நாடு எரியுமே.
0: முந்தி எரியுறது
4: கேரளால. முன்னாள் முதல்வரோட மகளை ஒரு இதுல அந்நிய செலாவணி தடுப்பு சட்டத்துல கைது பண்ணாங்க. அப்போ காரை அடிச்சு முடிச்சுட்டாங்க. என்ன அந்த அரசியலே கிடையாது.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
4: நன்றிங்க. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள வணக்கம்.
5: சொல்லாம கொள்ளாம எல்லாம் பறக்கிறதா
0: ஆசையெல்லாம் பெற்று போகணும். நேர்கள ஆசைகள் எல்லாம் சந்தோஷம் இன்னைக்குதான் இணையுறீங்களா? நேற்று வந்துட்டீங்களா? நாங்கள் இப்ப சிபிஐ சொல்லி தேட வலிக்கிட்டு நாங்கள் வந்துட்டேன். பரவாயில்லை.
5: நன்றி. நன்றி. எனக்கு வந்து
0: வைகைக்கரைக்கு போயும் காணியில நாங்களும் உங்களுக்கே பொருந்து சரியா சொல்லி.
5: அதுதான்.
0: நன்றி சத்யா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. தொடர்ந்து இணையுங்க. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் கண்ணன். நன்றி. நீங்கள் நலமா?
6: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு புது படம் ஒன்று பார்த்தேன், கட்ட குஸ்தி. அதுல இருந்து ஒரு பாட்டை போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வச்சிருக்க வருஷ பாட்டை
0: போடும் போடுவோம். நல்ல பாட்டு இருக்கு.
6: ஓகே. மற்றது சாந்த ரூபன் என்ற நல்ல ஒரு நண்பன் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற. மற்ற இன்னொரு பள்ளிய நண்பன் இன்னும் நண்பர்களாக இருக்கும் ரவி ஜெய்சந்த் அவற்றை மனைவி பாபும் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடினும். இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திருமணால் கொண்டாடுறாக்கள் அங்குடி ஒன் வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டு எல்லாம்.
0: நன்றி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு கண்ணன்.
6: நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம். நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? பாத்தீங்களா, நீங்கள் போட்டு நாடு விட்டு போறது சத்யா சொல்லாம கொள்ளாம எல்லாம் போய் வந்திருக்கிறேன். பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும். சரி.
7: என்ன
0: நல்லது நல்லது, அது சந்தோஷம். பாடல் எல்லாம் அதிகமாயிட்டு. நன்றி சிவலிங்க ஐயா. நன்றி.
7: நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் சார்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. நேரம் சரியாக 9:48. இந்த வேளையில் நாங்கள்
8: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
9: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

நேரம் 9:51 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காலை நேர தமிழா தமிழா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களது விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்து ஒலிக்கின்றது சாரா விரும்பி கேட்ட பாடல். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல். ஆனந்தம் திரைப்படத்தில்

0: நேர்கள் தமிழா தமிழா காலை ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே.
2: தமிழா தமிழா
3: தமிழ் HD யின் விடியல்.

0: நீங்கள் எங்களது நிகழ்ச்சியில் 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. அந்த 10 பாடல்களை நாங்கள் அடுத்த ஒளி பிறப்பாகும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். ஒளித்தோ இந்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்தில் இசை ராஜ்குமார் ஒரு கல்யாணி ராகத்தில் அல்லது ஜெமன் கல்யாணி ராகத்தில் இசையமைத்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி ஆகியோரது குரல்களில் சாரா விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு எங்களது அடுத்த பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பவான்.
0: நலம் பவான், நீங்கள் எப்படி?
1: சும்மா இருக்கோம்.
0: வேலை
1: பாட்டு பருவராம் படத்துல இருந்து பாட்டு காதலில் அந்த படக்கம்
0: பாடல்
1: கொண்டிருக்கும் சேரங்க.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி பவன். இப்பொழுது நிகழ்ச்சியிலே ரவிசங்கர் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து இந்த மணித்தியாலத்தின் வைத மாளிகை பாடலாக ஒலிக்க இருக்கின்றார்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.

0: அந்த பாடல் ஒளித்து ஓய்ந்த நேரம் 10:03. ரவிசங்கர் விருப்பத்தில் மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் மருதகாசி வரிகளில்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. அழைப்பாணை கிடைக்கப் பெற்றதும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ஆகியோருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் பலத்த மழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த அனைத்து வழக்குகளும் எதிர்வரும் 11 ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வேயில் கடந்த 3 வழங்கப்படும் உணவின் தரம் மிகவும் மோசமாக உள்ளதாக புகார்கள் வந்தது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து ரயில்களில் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்திய ரயில்வே 5 அபராதம் விதித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கடிகார மரபணுக்கள் என்று அழைக்கப்படுபவை குழந்தை பருவகுடல் பருமன் அபாயத்தில் ஒரு பங்கு வகிக்கக்கூடும் என்று நியூட்ரிஷன்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட தி குவெல்ஃப் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு கூறுகின்றது. ஓய்வு பெற்ற அமெரிக்க ஜெனரல் ஜாக் கீன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சிகளில் பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் பங்கை கடுமையாக விமர்சித்துள்ளாா்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது முதல் நேர்கள் 11 மணி வரை எங்களது 10 பாடல்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்குகளை அழைக்கும் நேரம் இது. அந்த வகையில் இப்போது 10 பாடல்களை நாங்கள் அடுத்து வழங்க இருக்கின்றோம். காத்திருங்கள்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை 10க்கு 10.
0: நேர்களை, இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்களையும் தந்து விடுகின்றோம். வேலாயுதம் திரைப்படத்தில் மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ, இரண்டாவது அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்தில் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பே என்ற பாடல், இலக்கம் 3 இடம்பெற்றிருப்பது மின்சார கனவு திரைப்படத்தில் தங்கத்தாமரை மகளே வா அருகே தத்தித்தாவது மெனமே என்ற பாடல், இலக்கம் 4 குமார விஜயன் திரைப்படத்தில் கன்னி ராசி என் ராசி ரிஷப காளை என் ராசி என் ராசி என்ற பாடல், இலக்கம் 5 தங்கைக்கோர் கீதன் திரைப்படத்தில் தினந்தின முன்முகன் நினைவினில் மலரது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம், இலக்கம் 6 கல்கி திரைப்படத்திலிருந்து பூவே நீ ஆடவா புது பல்லவி நான் பாடவா கங்கைக்கு இது கட்டுப்பாடு மங்கை நானும் கங்கை என்று பாட்டுப்பாடு என்ற பாடல், அடுத்து இலக்கம் 7 பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பூவே புன்னகை காட்டு ஒரு போட்டோகிராஃபுக்கு அப்பிள் கண்ணம் நீட்டு என் ஆட்டோகிராஃபுக்கு, இலக்கம் 8 சச்சின் திரைப்படத்திலிருந்து கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அழடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே என்ற பாடல், இலக்கம் 9 சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன் என்ற பாடல், இலக்கம் 10 சந்தோஷ் சுப்பிரமணியன் திரைப்படத்திலிருந்து காதலுக்கு கண்கள் இல்லை யாரோ சொன்னானே மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே என்ற பாடல். இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற பாடல்கள். நீர்கள் மிக வேகமாக வந்து வாக்களித்தால் எங்களது பாடல்களை நாங்கள் தரம் பிரிப்பது தரவரிசைப்படுத்துவது இலகுவாக இருக்கும். ஆகவே உங்கள் வாக்குகளை நீர்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து வழங்கலாம்.

0: நிகழ்ச்சியில் நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் காத்திருக்கு நேர்களை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்லும்.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை
1: 10க்கு 10.
0: நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
3: வணக்கம் மாஸ்டர், நான் மதன் கலக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
3: எல்லாமே அருமையான பாடல், சூப்பர் பாட்டு. ஆட்டோகிராஃபுக்கு போட்டுதான் மனு வேண்டா, இந்த நம்பரை தாண்டி அங்கால போயிட்டு. அதால 3, 5, 8.
0: நன்றி நன்றி மதன். நிகழ்ச்சி
3: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன், எல்லாம் முதல் நேர் சொன்ன மாதிரி எல்லாம் அழகான பாடல்கள் எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து 8, 3, 2, 5, 6, 10, 9.
0: நன்றி கண்ணன், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் காசி, நல்லா இருக்கீங்க வாசன்?
0: நலம் காசி, நன்றி. நீங்கள் எப்படி?
5: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நன்றி. முதல் உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு மற்றது பாடல் கேட்க வரையில பரவாயில்ல கேட்டுபடியா இதுக்கு வந்தபடியா அவன் உழங்கும் தானே
0: என்ன
5: மறது. போன வாரம் நீங்க சொன்ன மருந்து நல்ல மருந்து தான், அதுக்கு நல்ல அறிகுறிய காட்டுது. அது நட நட நட நிச்சயமா நல்ல வெற்றியா, நல்ல வெற்றி. இல்ல இல்ல, காலவில் நடக்கிறானே, நீங்க இரவில நடக்கணும்னு
0: சொன்னீங்க,
5: வெற்றி அடிச்சிருக்கா. இல்ல எனக்கு 3, 4, 9, 10
0: நன்றி சத்யா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், சுதா.
0: சுதா வாங்க. தங்க தாமரை மகளே என்ன
6: குமார
0: விஜயன் திரைப்படத்தில் நன்றி நன்றி சுதா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார், சிவலிங்கம்.
0: வாங்க சிவலிங்கம்.
7: 4, 3, 2, 1 சார்.
0: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசன், கமல் பேசுறேன்.
0: கமல் சொல்லுங்கள்.
8: 3, 4, 6, 8, 9
0: 3, 4, 6, 8 என்ன?
8: 6, 8, 9
0: சார். நன்றி நன்றி கமல். ஆமாம், இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மதன், கண்ணன், காசி, சத்யா, மதி, சுதா மற்றும் சிவலிங்கம், கமல் ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
10: என்னமோ பெருசா கரணி காட்ட பத்தி படிக்க வச்சீங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
11: அரஞ்சனா தெரியுமா, இப்ப படிச்சு வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு
9: விவசாயி.
0: அது கமல் விருப்பப்பா.

0: அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
5: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
3: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
8: கேட்க தவறாதீர்கள். காலை 10 to 12 வரை
7: 10 to 10.
9: நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: பவான்
9: சொல்லுங்க.
10: எனக்கு வந்து 3, 5, 8, 9, 10 அட்டவணை போடுங்க. அப்படியே
9: நன்றி நன்றி பவான். நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
10: அதிகம். என்ன கூட
9: எங்கேயோ சம்பவம் நடக்குதுன்னு
10: நடக்குது.
9: சரி நன்றி
10: நன்றி.
9: அது கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் TMS மற்றும் பி சுசீலா குரல்களில் கலியுக வர்தன் விருப்பத்தில்

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 10:26. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் வாக்களிக்க காத்திருக்கும் நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்கள். நேரம் 10:27. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் எங்களது 10 பாடல்களுக்கு நேர்கள் வாக்களிக்கும் நேரம். அந்த 10 பாடல்கள் இப்பொழுது நேர்களுக்காக, புதிய நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அறியத் தருகின்றோம். வேலாயுதம் திரைப்படத்தில் மாயம் செய்தாயோ, நெஞ்சை காயம் செய்தாயோ. இரண்டாவது அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்தில் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே. இலக்கம் 3 மின்சார கனவு தருகின்ற தங்க தாமரை மகளே. இலக்கம் 4 குமார விஜயன் திரைப்படத்தில் கன்னி ராசி என் ராசி. இலக்கம் 5 தங்கைக்கு ஒரு கீதம் தரும் தினந்திர் உன்முகன் நினைவினில் மலருது. இலக்கம் 6 கல்கி திரைப்படத்தில் பூவே நீ ஆடவா புது பல்லவி நான் பாடவா. இலக்கம் 7 பார்த்தேன் ரசித்தேன் பூவே புன்னகை காட்டு ஒரு போட்டோகிராஃபுக்கு. இலக்கம் 8 சச்சின் திரைப்படத்திலிருந்து கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல. இலக்கம் 9 சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் உன் பார்வையில் பைத்தியமானேன் என்று பாட.

0: இலக்கம் 10 சந்தோஷ் சுப்பிரமணியம். காதலுக்கு கண்கள் இல்லை யாரோ சொன்னானே, மூளை கூட இல்லை என்று சொன்னேன் நானே என்ற பாடல். சொல்லுங்கள் குயின்சன்.
1: 3:09.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். நான் கனிவு வருடம் கேட்கிறேன். 3:02:06:09:10.
0: நன்றி நன்றி கலியுக வருதன்.
2: நன்றி
0: நன்றி. நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். காற்றலை வழியே இணைந்து கொண்டு 4164642222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக வாக்களிக்கலாம். அதேவேளை எங்களது ஃபேஸ்புக் தளத்தில் சென்று உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். சிஎம்ஆர் தமிழ்ஸ்டி ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் வாக்குகள் பதியப்படும்.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம்
0: ரசிகன் சொல்லுங்கள்.
4: ஆமா எனக்கு வந்து 1-8-3.
0: நன்றி ரசிகன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
5: Nissan head to head event ipadu morning side Nissan il approval credit ku 2026 Nissan Rogue 5 varadangalukku zero finance il demo vaagarangalil 6000 varai servicu 2026 Nissan Sentra ku varathukku $67 mattume melum 2 aandugal free oil and filter change Canada ku pudivara endha nilayil credit irundalum approval Ajindan Tavaraja 416-804-2365 416-804-2365 Ajindan Tavaraja.
6: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
7: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை
6: 10:10.
8: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா?
0: அது உயிருள்ளவரை உசா திரைப்படத்திலிருந்து சத்யா விருப்பன்.

0: நேர்கள் பத்துக்கப்பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை கிராம்பு பல்வேறு விதத்தில் மருத்துவ சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக சொல்லப்படுகின்றது. ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட அதிகளவு கொண்ட ஒரு மூலிகை இந்த கிராம்பு. கிராம்பை தினமும் நாங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது பல்வேறு விதமான எங்களது உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிராம்பை பல்வேறு வகையில் நாங்கள் உணவாக நாம் சேர்த்துக்கொள்ள முடியும். இயற்கை நமக்கு கொடுத்த அத்தனை மசாலா பொருட்களிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்தாலும் அதை அளவறிந்து பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுகின்ற முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கிராம்பு மிக முக்கியமான ஒரு வேதியியல் பொருளாக கருதப்படுகின்றது. நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். எங்களது பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த பத்து பாடல்களை தந்துவிடுகின்றோம். இதுவரை நிகழ்ச்சியிலே இணைந்து வாக்களித்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் மதன், கண்ணன், ஹாசி, சத்யா, மதி, சுதா, சிவலிங்கம், கமல், பவான், குயின்ஸ்டன் மற்றும் கலியுகவர்தன் ரசிகன் ஆகிய நேர்கள் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீங்களும் வாக்குகள் அளிக்க வேண்டுமென்றால் பத்து பாடல்களை மிக விரைவாக தந்து விடுகின்றோம். நேர்களை முதலாவது பாடல் வேலாயுதம் திரைப்படத்தில் மாயம் செய்தாயோ, இரண்டாவது அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்தில் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே, மூன்றாவது மின்சார கனவு தன் தங்க தாமரை மகளே, நான்காவது குமார விஜயன் தரும் கன்னி ராசி என் ராசி, ஐந்தாவது தங்கைக்கோர் கீதம் தரும் தினம் தினம் உன்முகம், இலக்கம் ஆறு கல்கி திரைப்படத்தில் பூவே நீ ஆடவா, இலக்கம் ஏழு பார்த்தேன் ரசித்தேன் பூவே புன்னகை காட்டு, இலக்கம் எட்டு கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல சச்சின், இலக்கம் ஒன்பது உன் பார்வையில் பைத்தியமானேன் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும், இலக்கம் பத்து காதலுக்கு கண்கள் இல்லை யாரோ சொன்னானே சந்தோஷ் சுப்பிரமணியன் திரைப்படத்தில். இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்க நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க. அதுவும் ஒன்றுதான், பல பல காரணங்கள்.
1: எனக்கு மூன்று நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது.
0: நன்றி வெண்பா, ஓடோடி வந்து வாக்களித்தமைக்கு
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களது வாக்குகளை 11 மணி வரை பதிவு செய்யலாம். விவசாயி
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200, 9056-667-7200.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10
3: நேர்களை, ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு என்று டிரம்ப் இப்போது பகிரங்க மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். நட்பு நாடுகளின் வேண்டுகோளை ஏற்றி ஈரானுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளோம். இந்த விவகாரத்தில் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட அவர்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுக்கு பல்வேறு விதமான முயற்சியின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு இரண்டு தரப்புகளும் சம்மதம் தெரிவித்திருந்த வேளை இப்படி ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. பிரிட்டன் கடற்கரையில் நூற்றுக்கணக்கில் ஜெல்லி மீன்கள் வந்து குவிவதாக சொல்லப்படுகின்றது. பிரித்தானிய கடற்கரையில் நூற்றுக்கணக்கில் ஏலியன் ஜெல்லி மீன்கள் கரையொதுங்கியிருப்பது பிரிட்டன் மக்களிடையில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அசாதாரண காலங்களில் மட்டுமே இப்படி நடக்கும் என்றும், இவ்வாறு ஏலியன் ஜெல்லி மீன்கள் கரையொதுங்கியிருப்பது ஒரு பேரழிவுக்கான அறிகுறியாக இருக்கலாம் எனவும் பிரித்தானிய மக்கள் அச்சமடைந்திருக்கின்றார்கள். பிரிட்டனில் கடும் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இந்த மீன்கள் இவ்வாறு கரை ஒதுங்குகின்றனவா என்று இப்போது ஆராயப்படுகின்றது. அதேவேளை கனடாவில் துணை தூதரகம் ஒன்றை மூட அமெரிக்கா திட்டமிட்டிருக்கின்றது. டிரம்ப் பதவியேற்ற முதல் மாதங்களில் டிரம்பின் அமெரிக்காவுக்கே முதலிடம் என்ற கொள்கை திட்டத்துடன் அமெரிக்க அதிகாரத்துவத்தை முழுமையாக ஒருங்கிணைக்கும் வகையில் மாற்றுவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சுமார் 1 டசின் வெளிநாட்டு தூதரகங்களை மூட அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் தற்போது கனடா உட்பட 5 நாடுகளில் ஒவ்வொரு துணை தூதரகத்தை மூட அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல பாலியல் குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை, மக்கள் கொந்தளிப்பால் பின்வாங்கிய அரசாங்கம். பிரித்தானியாவில் பாலியல் வன்கொடுமை மற்றும் சிறார்களை சீரழித்த கொடூர குற்றவாளிகளை முன்கூட்டியே சிறையிலிருந்து விடுதலை செய்யும் திட்டத்திலிருந்து அரசாங்கம் அதிரடியாக பின்வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிரிட்டன் சிறைகளில் கைதிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் நிரம்பியுள்ளதால் உள்ள நெருக்கடியை சமாளிக்க இந்த முறை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை இலங்கையில் சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கைகள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால்தான் அடிக்கடி சிறைச்சாலைகளில் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் இடம்பெற்று வருகின்றன என்ற நிலையை ஆராய்ந்து இப்போது வீட்டுக்காவலில் கைதிகளை வீட்டுக்காவலில் வைக்கின்ற முறைகளை அரசாங்கம் அமுல்படுத்த இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாரிய குற்றவாளிகளை தவிர இனிய குற்றவாளிகளை வீட்டுக்காவலில் சிறை வைக்கின்ற முறை ஒன்றை அறிமுகம் செய்ய இருப்பதாக இலங்கை அரசாங்கம் இப்போது பாராளுமன்றத்தில் அதற்கான ஒப்புதலை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் லிரோன் பர்டா படுகொலை செய்யப்பட்டார் என்றும், அவரின் உடல் எல்கனா நகரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இந்த நிலையில் பார் அஷ்ரப் நேற்று அல்கனா நகரம் அடக்கம் செய்யப்பட்ட தனது காதலி லிரோன் பர்டா கல்லறைக்கு சென்று மென உளைச்சலில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை ஸ்பெயின் எல்லைக்குள் நுழைந்து அகதிகள் தொடர்பான பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஸ்பெயின் எல்லைக்குள் நுழைய முயன்று உயிரிழந்த அகதிகள் எண்ணிக்கை 72 உயர்ந்துள்ளது என்றும், நேற்று முன்தினம் மொரோக்கோவில் இருந்து 1000 அகதிகள் கடல் வழியாக ஸ்பெயினின் சியாட்டா நகருக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தனர் என்றும், 50,000 மேற்பட்டோர் மொரோக்கோ நாட்டினர் திடீரென்று ஸ்பெயினுக்குள் நுழைந்தனர் என்றும், இந்த சம்பவம் ஐரோப்பாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றும், இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72 உயர்வடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேரம் சரியாக 10:43. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட வன்குவர் பவானின் விருப்ப பாடல் அடுத்து.

0: எங்களை தாய்லாந்தின் பூக்கொட்டிலிருந்து புதுடெல்லிக்கு நோக்கி சென்ற ஏர் இந்திய விமானம் ஒன்று இன்றைய பயணத்தின் போது பலத்த காற்றினால் குலுங்கியது என்றும், இதனால் விமானம் சிறிது நேரம் கீழே இறங்கியதுடன் இதன் போது விமானத்தில் பயணம் செய்த 12 பயணிகள் இலகுவான காயத்துக்கு ஆளாகினர் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. விமான பயணங்கள் பொதுவாக பல்வேறு விதமான ஆபத்துக்கள் நிறைந்த பயணங்களாக இருந்தாலும் விமானிகள் மிக அனுபவசாலிகள் என்பதனால் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் விமான பயணிகள் பல்வேறு பாரிய ஆபத்துகளிலிருந்து காக்கப்படுகின்றார்கள். பொதுவாக பல்வேறு விதமான சவால்களின் மத்தியில் இந்த விமான பயணங்கள் உலகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நேரம் இப்பொழுது 10:48. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு. நேரம் 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்களுக்கும் வாக்களித்த நேர்கள் மதன், கண்ணன், காசி, சத்யா, மதி, சுதா, சிவலிங்கம், கமல், பவான், குயின்ஸ்டன், கலிகவர்தன், ரசிகன், பின்பா ஆகியோர் வாக்களித்திருந்தார்கள். நேர்களும் 11 மணி வரை இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். 10 பாடல்களுக்குமான உங்களது வாக்குகள் இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இணைகின்றார் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம்
0: வணக்கம்,
1: நீங்க காலை வணக்கம் பாச நிர்மலாக வைக்கிறீங்க.
0: நலம் நிர்மலா, நன்றி. நலம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: சரி,
0: என்ன உங்கள் பாடல் விருப்பம் நிர்மலா?
1: எனக்கு 3, 5, 8, 9, 10.
0: நன்றி, நன்றி ஓடோடி வந்து வாக்களித்தமைக்கு
1: நன்றி, நன்றி.
0: ஆமாம், அது நிர்மலா. இப்பொழுது நேர்கள் 11 மணி வரை உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது 10:50. இது கண்ணன் விருப்ப பாடல். நிகழ்ச்சியில் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
2: வெளிநாடு
0: போய் வந்தீங்களோ?
2: எனக்கு வந்து 8, 3, 4.
0: நன்றி ஈசன், நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், காலை வணக்கம் அர்ஜுன் அவர்களே.
0: ஸ்ரீ வணக்கம். பாருங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: சும்மா இருக்கு, நீங்க எப்படி? சும்மா இருக்கீங்களா?
0: நல்ல நலம், நன்றி.
1: எனக்கு வந்து 2, 3, 4, 5 மத்தெல்லாம் அப்படியே போட்டுங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் ஓடி வந்து இணைந்தமைக்கு ஸ்ரீ. நிகழ்ச்சியில் நேர்களும் உங்களது விருப்ப பாடல்களுக்கான வாக்குகளை அளிக்கலாம். 11 மணி வரை இப்பொழுது நேரம் சரியாக 10:54.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10
2: மனத்தியால செய்திகள்.
3: CMR Tamil HD Hourly News.
4: இலங்கை நீதித்துறை முறையில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்காக நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. கற்பாறை மற்றும் மண் சரிவு காரணமாக கடுகண்ணாவை பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதியம் வழங்கப்படாத வேலை மற்றும் சம்பளம் தொடர்பான சில சிக்கல்களை தீர்க்கும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துடன் வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றனர் என்று தொழிற்சங்கம் கூறுகின்றது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனமான அரம்கோ தனது நிகர வருமானத்தில் 44% மிகப்பெரிய உயர்வை பதிவு செய்துள்ளது.
2: CMR Tamil HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களே, பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் எங்களது நிகழ்ச்சியில் எங்களது CMR தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டும் நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களது பெயர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் அறிந்து கொண்டு குமுதா உதயா, அதேபோல் சியா சண்முகநாதன், விக்னராஜா, லட்சுமணன், விக்கி, ஜீவா சின்னா, நம்பிராசையா, அதேபோல் ஸ்ரீநந்தினி சுதர்சன் ஆகிய நேர்கள் இணைந்து கொண்டு தமது வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். அத்தனை நேருள்ளங்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை நிகழ்ச்சியிலேயே இணைந்து கொண்டு எங்களது காற்றலை மூலம் மதன், கண்ணன், காசி, சத்யா, மதி, சுதா, சிவலிங்கம், கமல், பவான், குயின்ஸ்டன், கலியுகவர்தன், ரசிகன், வெண்பா, நிர்மலா, ஈசன், ஸ்ரீ ஆகிய நேர்கள் இணைந்து தமது வாக்குகளை பதிவிட்டிருந்தார்கள்.

0: listening to CMR Tamil HD.
1: உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
1: 10க்கு 10
3: நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் நிகழ்ச்சியிலே 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. எங்களது நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று 10ஆவது பாடலாக கொண்டு வந்த பாடல்தான் 10ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. இன்றைய கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. குறிப்பாக தஞ்சையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடிகை திரிசா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. நீலாங்கரை இல்லத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சை மாவட்ட போலீசார் கைது செய்தார்கள். சென்னை நீலாங்கரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உதயநிதி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் விசாரணைக்கு பின் உதயநிதியை இன்றே விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்துள்ள கழக உடன்பிறப்புகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என பதிவிட்டிருக்கின்றார். அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம் கிடைக்காததால் ராஜினாமா செய்வதாக மிரட்டும் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கர்நாடக முதல் மந்திரி டி.கே. சிவகுமார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற செய்தியும் இப்போது வெளியாகியிருக்கின்றது. அவர்கள் ராஜினாமா செய்தால் சில நிமிடங்களிலேயே அது ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கின்றார். ராமர்கோவில் நன்கொடை திருட்டு விவகாரம் மற்றும் ஜெண்டர் மந்திரில் போராடிய மாணவர்கள் மீதான காவல்துறை நடவடிக்கை குறித்து பதிலளிக்காமல் தவிர்ப்பதன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பயத்தில் உள்ளனர் என்றும் நாடாளுமன்றத்தை அவமதிக்கின்றார்கள் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இதேவேளையில் சிட்னி ஓபன் டென்னிஸ் போட்டியில் நேற்று நடந்த பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிச்சுற்றில் பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா ஈலா 4-6, 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிச்சுற்றில் அமெரிக்காவின் டெய்லர் பிரிஸ்ட் ஸ்பெயின் வீரர் ரபேல் ஜோடாரை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தற்போது எங்களை வந்தடைந்த சில செய்திகளை இப்போது உங்களுக்கு வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக எங்களது 10க்கு 10 நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள், செய்திகள் மற்றும் 10 பாடல்கள் இணைந்திருப்போம்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சி உடன் இணைந்திருக்க நிறம் அடுத்து 9ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். இந்த வேளையில் பார்லிமெண்ட் முடங்கியதற்கு இந்தி கூட்டணியே காரணம் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சுமத்தியிருக்கின்றது. தற்போது மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடத்த விடாமல் காங்கிரசும் அதன் இந்தி கூட்டணியின் தொடர் அமளியில் ஈடுபட்டமையால்தான் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக இடம்பெறவில்லை என்றும் பார்லிமெண்ட் முடங்கியதற்கு அந்த கூட்டணியை காரணம் என பாரதிய ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளரும் அந்த கட்சியின் லோக்சபா எம்பியுமான சம்பித் பத்ரா குற்றம் சுமத்தியிருக்கின்றார்.

கல்கி படத்திலிருந்து அந்த பாடல் 9 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் சரியாக 11:19 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் அடுத்து 8 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். அந்த பாடல் ஒளிபரப்பாவதற்கு முன்னர் நாங்கள் பாகிஸ்தானில் பல்வேறு விதமான புதுமைகள் இப்போது காத்திருக்கின்றன. ஆகஸ்ட் 11 பாகிஸ்தானில் ஒரு மாநிலம் தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு முஸ்தாய்ப்புடன் இப்போது இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் பொதுவாக தென்னாசிய நாடுகளில் மிக வலிமிக்க நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றது. பாகிஸ்தான் 1947 தனது சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. இந்தியாவுக்கு முன்னமே சுதந்திரத்தை அடைந்து கொண்ட நாடு என்ற பெருமை அதற்கு இருக்கின்ற அதேவேளை பாகிஸ்தானில் இருந்து பல மாநிலங்கள் பாகிஸ்தானில் இருந்தாலும் இஸ்லாமாபாத்தை தலைநகரமாக கொண்டு இயங்குகின்ற பாகிஸ்தானின் அரசாங்கம் இப்பொழுது ஒரு மாநிலம் தொடர்பில் மிகப்பெரிய சவால்களை தொடர்ச்சியாக மிக நீண்ட காலமாக எதிர்கொள்கின்றார்கள். அந்த மாநிலம் பலுச்சிஸ்தான் மாநிலம் தொடர்பில் பல்வேறு விதமான காலத்துக்கு காலம் பல செய்திகளை நேர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது அவர்கள் திடீரென்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். தாம் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து செல்லப் போவதாகவும் உலக நாடுகள் அதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் விடுத்திருக்கின்றார்கள். என்ற வகையில் பாகிஸ்தானிலிருந்து இப்போது பிரிந்து செல்ல இருக்கின்ற பலுச்சிஸ்தான் மாகாணம் தொடர்பான ஒரு உலகளாவிய பார்வை இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பாகிஸ்தான் பல்வேறு விதமான மாநிலங்களை கொண்டிருக்கின்றது. பலுச்சிஸ்தான் மாநிலம் அது குவாட்டாவை தலைநகரமாக கொண்டது. பஞ்சாப் மாநிலம் லாகூரையும் சிந்து மாநிலம் கராச்சியையும் அதேபோல் ஹைபர் பிரதேசம் பெசாவரையும் தலைநகரமாக கொண்டு இயங்குகின்றன. அதைவிட அசாத் காஷ்மீர் போன்ற பகுதிகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இந்த பலுச்சிஸ்தான் மாநிலம் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக விளங்குகின்றது. பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகள் பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை காலத்துக்கு காலம் அமுல்படுத்தியிருப்பார்கள். அண்மையில் ஒரு பெரிய ரயில் பயணத்தை தடுத்து நிறுத்தி அந்த பயணத்தில் ஈடுபட்ட ரயிலில் இருந்த பயணிகளை பழைய கைதிகளாக அவர்கள் சிறைப்பிடித்திருந்த செய்திகள் எல்லாம் நேர்கள் அறிந்தது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானிலிருந்து தாம் பிரிவதாக அறிவித்துள்ள பலுச்சிஸ்தான் ஆகஸ்ட் 11 தன் சுதந்திர நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதுடன் சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தையும் அதற்காக கோரியிருக்கின்றது. இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த பலுச்சிஸ்தான் மிகப்பெரிய நிலப்பரப்புடன் இயற்கை வளங்கள் நிறைந்த உள்ளொரு மாகாணம். புவியியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியமான பகுதியாக இந்த மாகாணம் நீண்ட காலமாக பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் கோரி போராடி வருகின்றது. பிரிட்டன் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் அதாவது 1947 ஆகஸ்ட் 11 அன்று பலுச்சிஸ்தான் தனியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. சுதந்திர நாடாக செயல்பட்டு வந்த பலுச்சிஸ்தானை 1948 மார்ச் 27 பாகிஸ்தான் இராணுவம் பலவந்தமாக ஆக்கிரமித்து தன் நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. இதுதான் வரலாறு. அன்றிலிருந்து பலுச் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். சமீபத்தில் பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்புகள் தனி நாடாக செயல்பட உள்ளதாக அறிவித்திருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விடுதலை அமைப்புகள் மற்றும் தேசிய தலைவர்கள் இணைந்து ஆகஸ்ட் 11 ஆண்டுதோறும் பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினமாக அனுசரிக்கப் போவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் தங்கள் வீடுகள் கல்வி நிலையங்கள் பொது இடங்களில் பலுச்சிஸ்தானின் தேசிய கொடியை ஏற்றி விட வேண்டும் என்ற அழைப்பும் இப்போது விடுக்கப்பட்டிருக்கின்றன. உலக நாடுகள் மற்றும் இந்தியா தங்களின் சுதந்திர

ஆசிரியர்களை உலகளவில் இப்பொழுது மத்திய ஆசிய நாடுகள் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாக மாறிக்கொண்டு வருகின்றன. குறிப்பாக தற்போது இடம்பெற்று வருகின்ற ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை தொடர்ந்து மத்திய ஆசிய நாடுகள் பற்றிய முக்கியத்துவம்

0: கேந்திர முக்கியத்துவம் வலுப்பெற்று வந்திருக்கின்றது என்ற வகையில் மத்திய ஆசிய நாடுகள் பலவற்றுக்கும் இப்போது உலக நாட்டு தலைவர்கள் பலரும் பயணம் செய்து வருவதை நாங்கள் அறிகின்றோம் என்ற வகையில் உலகின் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக உருவெடுத்துள்ள மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள கிர்கிஸ்தான் மற்றும் உஸ்பெக்கிஸ்தான் நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களைத் தொடர்ந்து மத்திய ஆசிய பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது. பெல்ட் மெட்ரன் ரோடு திட்டம் என்ற பெயரில் தனது செல்வாக்கை சீனா மத்திய ஆசியாவில் உயர்த்தி வருகிறது. தனது ஆதிக்கத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இதனை ரஷ்யா கருதி வருகிறது. இதனையடுத்து இந்த பகுதியில் தனது பங்களிப்பை உயர்த்த இப்போது இந்த நாடுகளுக்கிடையே தானும் போட்டி போட்டு இந்தியா திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற இருப்பது தெரிந்ததே. ஏற்கனவே இந்த மாநாடு சீனாவில் கடந்த வருடம் நடைபெற்று முடிந்தது. இந்த வருடம் இந்த மாநாடு கிர்கிஸ்தான் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 நடைபெற உள்ள நிலையில் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த மாநாட்டினிடையே இந்திய கிர்கிஸ்தான் நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து உஸ்பெக்கிஸ்தான் செல்லும் பிரதமர் மோடி வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் இந்தியாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இடையிலான ஒரு உறவு பாலத்தை அமைக்கின்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் பிரதமர் மோடி இந்த பயணத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உஸ்பெக்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் பக்தியோர் சைதோ பிரதமர் மோடி அந்த நாட்டுக்கு செல்வதை உறுதிப்படுத்தினார் என்றும் டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பிறகு அவர் கூறுகையில் பிரதமர் மோடியின் உஸ்பெக்கிஸ்தான் வருகைக்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருவதாகவும் இந்த பயணத்தின் இருதரப்பு உறவு வலுப்படுவதுடன் கடந்த காலங்களில் ஒத்துழைப்பானது வரும் காலங்களில் இன்னும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் 11:30 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் நிகழ்ச்சிகளில் நாம் அடுத்து 7 இடத்தை பிடித்தொழிக்கும் பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். அதற்கு முன்னர்
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753 Lotus Funeral and Cremation.com. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது நேரம் சரியாக 11:32. நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 1 வரை பல்வேறு சுவையம்சங்கள் பொருந்திய பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையிலே நேர்களே, உலகத்தில் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் பல நாடுகளும் தடம் பதித்து வருகின்ற செய்திகள் பலவற்றை நாங்கள் அவ்வப்போது கேட்டிருப்போம். குறிப்பாக உலகத்தில் பல்வேறு விதமான விண்வெளி ஆய்வுகளில் பல நாடுகள் சாதனை படைத்து வருகின்றன. ஆரம்ப காலங்களில் சோவியத் ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இருந்த இந்த போட்டி தற்போது பல ஆசிய நாடுகளின் கைகளிலும் மாறியிருப்பது ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் அந்த நாடுகளது விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் ஒரு குறியீடாக பார்க்கப்படுகின்றது என்ற வகையில்தான் அமெரிக்கா 9 செவ்வாயில் சென்று கால் பதித்திருக்கின்றது. செவ்வாயில் மனிதனை கொன்று குடியமர்த்துகின்ற முயற்சியின் ஒரு பல்வேறு விதமான வெற்றியின் தடமாக இது பார்க்கப்படுகின்றது. 9 அமெரிக்கா இவ்வாறு கால் பதித்திருக்கின்றது. சோவியத் ஒன்றியம் 1971 ஒரு தடவை இவ்வாறு செவ்வாயில் தடம் பதித்திருக்கின்றது. அவர்களுக்கு போட்டியாக 2021 சீனா இந்த செவ்வாய் கிரகத்தில் கால் பதித்த ஒரு வரலாற்றை பதித்தது. இதுவரை மொத்தம் 3 நாடுகள் செவ்வாயில் கால் பதித்திருக்கின்ற நிலையில் இந்தியா செவ்வாய் சுற்றுப்பாதையை மார்ஸ் ஆர்பிட்டை வெற்றிகரமாக அடைந்தது என்ற அந்த செய்தி 2014 மங்களயான் என்ற அந்த விண்வெளி கப்பல் மூலம் தெரிய வந்தது. ஆனால் இன்னும் செவ்வாய் மேற்பரப்பில் அது தரையிறங்கவில்லை என்றாலும் இந்தியாவுக்கும் செவ்வாயில் தரையிறங்குகின்ற மிகப்பெரிய திட்டங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. அமெரிக்க, சோவியத் ஒன்றியம், சீனா என்பவற்றை அடுத்து எந்த நாடு செவ்வாயில் சென்று கால் பதிக்க இருக்கின்றது என்பதை உலக விண்வெளி ஆய்வு மையம், விண்வெளி ஆய்வு உலகம் அல்லது விண்வெளி ஆய்வு சார்ந்த ஆர்வலர்கள் இப்போது ஆவலாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுமங்கலி ஆகியோரது குரல்களில் இந்த பாடல் நிகழ்ச்சியில் ஏழாம் இடத்தை பிடித்தொளிக்கிறது.

0: நேர்களை, தென்னாசிய நாடுகள் பலவற்றில் இப்போது தென்மேல் பருவப்பீச்சு காற்று மழை காரணமாகவும் சூறாவளி காரணமாகவும் பல்வேறு நாடுகள் மழையினால் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பல்வேறு விதமான மாநிலங்களில் இந்த மழை சார்ந்த பல்வேறு வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாகவும், அந்த நாடுகளில் சிவப்பு எச்சரிக்கை, மஞ்சள் எச்சரிக்கை போன்றன விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இலங்கையில் மலையகத்தில் குறிப்பாக நுவரெலிய மாவட்டம் மற்றும் கண்டி, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும், சப்ரகோமோ மாகாணம் போன்றவற்றிலும் இவ்வாறான மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேவேளை கழனி, கங்கை போன்ற மிக பிரதானமான நதிகளின் நீர்வரத்து எண்ணிக்கை அதிகரித்திருப்பதனால் அது சார்ந்த கரையோர பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்த மழையின் அளவு 100 மில்லி மீட்டரை கடந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு ஏற்கனவே அங்கு பாரிய நிலச்சரிவு ஏற்பட்ட வரலாறுகள் இருக்கின்றன. கண்ணூர், அதேபோல் கார்கோடு ஆகிய 6-8 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதேவேளை ஆலப்புழா, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஒரேஞ்ச் அலர்ட்டை விடுத்திருக்கின்றது. திருவனந்தபுரம், கொல்லம் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து பல மாவட்டங்களில் மழை கொட்டி வருவதால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரின் அளவை அதிகரித்து அதிகாரிகள் கவனித்து வருகின்றார்கள். ஆற்றின் கரையோரங்களில் வசிப்போர் விழிப்பு மற்றும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கும். அதேவேளை தமிழ்நாட்டிலும் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று ஆகஸ்ட் 4 ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10:10 நிகழ்ச்சியில் அடுத்த 6 இடத்தை பிடித்துளிக்கும் பாடல் எது என்று நேர்கள் இப்போது ஆர்வமாக இருப்பீர்கள். பாடல் வருகிறது, பொறுத்திருங்கள்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000 வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை, கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம், பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
0: நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். எங்களது 10:10 நிகழ்ச்சியில் இன்று 10 பாடல்கள் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது.
2: நேர்கள்
0: உங்களது பல்வேறு விதமான எங்களது 10 பாடல்கள் தொடர்பான உங்களது வாக்குகளின் அடிப்படையில் அவை தரவரிசைப்படுத்தப்பட்டு இப்போது ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்த பாடல் ஒளித்தொழிந்தது. அடுத்து 6 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் எது என்பதை நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருப்பீர்கள். அவர்களது உங்களது ஆர்வம் நீண்ட நேரமாக இருக்கின்றது என்ற வகையில் இப்பொழுது நாங்கள் இலங்கை பற்றிய ஒரு செய்தியுடன் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பாடல்களுடன் பயணிப்போம். பொதுவாக இலங்கை தொடர்பாக பல்வேறு விதமான அமைதியின்மை, குறிப்பாக சிறைச்சாலை அமைதியின்மை, துப்பாக்கிச்சூடு சத்தம் போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் இலங்கையை திணற அடிக்கும் வகையில் கடும் மழைப்பொழிவும் அங்கு இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அரசியல் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கு, அதே போல் அந்த நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு விதமான சிறைச்சாலை தொடர்பான கலவரங்கள், இப்படி பல சம்பவங்களை அடுத்து இப்போது கடும் மழைப்பொழிவு இலங்கையில் பாரிய சவால்களை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில்தான் இந்த இலங்கையின் அதிக மழை தீவிரமடைந்துள்ள மாவட்டங்களுக்கு இப்போது சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு அங்குள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நுவரெலியாவில் பல பிரதேசங்களில் பாடசாலைகளுக்கு இன்றைய நாளில் பொது விடுமுறை விடுக்கப்பட்டது, விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை வெளிநாட்டில் சிறுவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தீவிரமடைந்து வருவதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் சிறுவர்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறைபாடு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் எச்சரித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகளின் உணவு திட்டம் பல்வேறு விதமான ஊட்டக்குறைபாடுடைய நாடுகளுக்கு உணவினை வழங்குகின்ற பாரிய அளவிலான வேலையை திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவ்வாறு வெள்ளம் மற்றும் புயல் மழை போன்றவற்றினால் பாதிப்படைக்கின்ற நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் அவ்வப்போது உணவுகளை வழங்குகின்ற திட்டங்களை கொண்டிருக்கின்றது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலக உணவு திட்டத்தில் சிறுவர் உடல் மெலிவு ஆபத்தான அளவை எட்டியுள்ள நாடுகளில் மிக பெருமளவு உதவிகளை செய்து வருகிறது. இந்த நிலை இப்போது ஆப்கானிஸ்தானில் மூன்றில் ஒரு பங்கு மாகாணங்களில் சிறுவர் உடல் மெலிவு ஏற்பட்டிருப்பதாகவும் இதில் 80% அதிகமான பாதிப்புகள் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுவதாகவும் பலர் மிகவும் தாமதமாகவே மருத்துவ மையங்களுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் என்றும் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் இப்போது மிக பாரிய அளவிலான பொருளாதார அரசியல் மட்டுமல்ல உணவு ஏனைய மாமூல் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்ற நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்தில் SPB S. ஜானகி

0: நேர்களை, 2026 ஆம் ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகளை காண 26,000-க்கும் மேற்பட்டோர் கனடா வந்திருந்தார்கள். வந்திருந்த நிலையில் தற்காலிக விசாவிட்டு வந்தவர்களில் 1%-க்கும் குறைவானவர்கள், குறிப்பாக 175 பேர் இங்கு தங்கி அகதி தஞ்சம் கோரியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. டொரண்டோ மற்றும் வென்கூவர் பகுதிகளில் நடைபெற்ற இப்போட்டிகளுக்காக 26,000-க்கும் மேற்பட்டோர் வருகை தந்திருந்த நிலையில் இவ்வாறு 175 பேர் வரை அகதி அந்தஸ்து கோரியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஃபிஃபா தொடர்பான தற்காலிக வதிவிட அனுமதிகள் வழங்கப்பட்ட நிலையில் ஜூலை 20 நிலவரப்படி மொத்தம் 175 நபர்கள் இவ்வாறு அகதி தஞ்சம் கோரியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு அகதி தஞ்சம் கோரியவர்கள் யாரென்றால் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாருமில்லை. மாறாக கானா நாட்டிலிருந்து 25 பேரும், கொலம்பியா, எகிப்து, கென்யா மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான பார்வையாளர்கள் தாங்கள் வந்த விசா விதிகளை மதித்து திரும்பிச் சென்று விட்டதாகவும், பெரிய அளவிலான சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளின் போது இதுபோன்ற தனிப்பட்ட தஞ்சம் கோரும் நிகழ்வுகள் இயல்பானவை என்றும் கனடா அரசில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 11:53. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேர்களை, சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் August 18 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் என்று அழைக்கப்படுபவர் எதிர்வரும் August 18 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று August 4 உத்தரவிட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போது சந்திரகாந்தன் கீழ் நிகழ்நிலை ஊடாக ஆஜர்படுத்தப்பட்டார் என்றும், அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் அவரது உடல்நிலை, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பு குறித்து முக்கிய கோரிக்கைகளுக்கு வாதங்களும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டன. முக்கிய கோரிக்கைகளும் வாதங்களும் வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு, 75 வயது அவருக்கு. காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் தாயார் தனது மகனுடன் தொலைபேசியில் பேசுவதற்காக 2 அல்லது 3 நிமிட நேர அவகாசத்தை வழங்குமாறு பிள்ளையான் சட்டத்தரணிகளிடம் இன்று மன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ள சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் கோரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து கொண்டு செல்லப்படும் உணவுப் பொதிகளை கடற்படையினரும் திரைப்படையினரும் தீவிர சோதனைக்கு உட்படுத்திய பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றன. இதனால் உணவு குளிர்ந்து அல்லது சீரடைந்து போவதாகவும், அதனை உட்கொள்ள முடியாத நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகளில் உள்ள நிலையான நடைமுறைகளை பின்பற்றி கைதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகளை சரியாக செயல்படுத்தும்படி நீதிபதிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசு சிறப்பு சட்டத்தரணி தரப்பிலிருந்து சிவனேசத்துறை சந்திரகாந்தனை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கடைசி நேரத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவது சட்ட ரீதியான சாத்தியமா என்பது குறித்து சட்டமாதிபர் திணைக்களத்தின் முறையான ஆலோசனை கோரப்பட்டிருப்பதாகவும், வெலிக்கடை சிறைச்சாலையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்த்தரப்பால் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அங்கு அவருக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அது ஒரு பாதுகாப்பான சிறைச்சாலை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. 2008 ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலைச்சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த வழக்கு கடந்த June 15 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதேவேளை இவ்வழக்கில் மூன்றாவது சந்தேகநபராக பெயரிடப்பட்டுள்ள சந்திரகாந்தன் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான 3 குற்றச்சாட்டுகள் மற்றும் கல்லடி பகுதியில் உள்ள காணி தகராறு தொடர்பான வழக்கில் இன்று நிகழ்நிலை ஊடாக ஆஜர்படுத்தப்பட்டார். சாட்சிகளுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. வழக்கை பரிசீலித்த நீதிமன்றம் சந்திரகாந்தனை எதிர்வரும் 18 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் கல்லடி காணி தகராறு தொடர்பான வழக்கை அக்டோபர் 29 தேதி ஒத்திவைத்ததுடன் முதலாம் சந்தேக நபருக்கு எதிராகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவலின்படி 2008 ஆண்டு T-56 ரக துப்பாக்கிகள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கொலை சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனவரி 9 தேதி கல்லடி முருகன் கோவில் அருகே முன்னாள் காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், மே 22 தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் ஆகஸ்ட் 20 தேதி வவுன்தீவு கொத்தியாப்புல பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகிய வழக்குகளுடன் தொடர்படுத்தி சந்திரகாந்தன் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இது குமார விஜயன் திரைப்படத்தில் கே.ஜி. ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் பாடல். இன்றைய நிகழ்ச்சியிலே 6 இடத்தை பிடித்தொழி 5 இடத்தை பிடித்தொழிக்கின்றது.

அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 12:02 நேர்களே, இப்பொழுது இன்றைய நாளில் தற்போதைய மோசமான வானிலை காரணமாக இதுவரை 8 பேர் இலங்கையில் உயிரிழந்திருப்பதாகவும் 11,832 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை மேலும் 50 தாழ்த்தள பேருந்துகளை கொள்ளனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என்றும், இப்பொழுது இலங்கையில் பேருந்துகள் பழைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான CTP பஸ் வண்டிகளை பதிலாக புதிய தாழ்த்தள பேருந்து நவீனமயப்படுத்தப்பட்ட தாழ்த்தள பேருந்துகள் பலவற்றை இலங்கை அரசாங்கம் இறக்குமதி செய்து பல்வேறு பகுதிகளிலும் இப்போது சேவையில் ஈடுபடுத்தி வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இப்போது மேலும் 50 தாழ்த்தள பேருந்துகளை கொள்ளனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. பிற வெளிநாடுகளில், குறிப்பாக கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற பேருந்துகள் போன்ற நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட, குறிப்பாக மூத்தோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அணுகு வசதி என்ற முறையில் சென்று வரக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் இருப்பதனால் இலங்கையிலும் இவ்வாறான அனைவருக்கும் அணுகு வசதி கொண்ட தாழ்தள பேருந்துகளை இப்போது அதிகம் இறக்குமதி செய்து பயன்பாட்டுக்கு விடுகின்ற முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. என்ற வகையில் தான் யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி காளி ஆகிய பிரதேசங்களுக்கும் இந்த சேவையை விஸ்தரிக்கும் நோக்கில் மேலும் 50 தாழ்தள பேருந்துகளை கொள்ளனவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாகவும், அரச பொது போக்குவரத்து சேவையை நவீனமயப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக நகரப் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக மேலும் 50 தாழ்தள வசதியான பேருந்துகளை, தாழ்தள வசதி என்பது கனடாவில் ஓடுகின்ற பேருந்துகள் போன்றவை, தாழ்தள வசதியான பேருந்துகளை கொள்ளனவு செய்கின்ற முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த முன்மொழிவை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்திருந்தார்கள் என்றும், 2026 மார்ச் 6 அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் ஒப்பந்த நிறுவனத்தால் ஏற்கனவே 100 தாழ்தள பேருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பயணிகளின் அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நவீன பொது போக்குவரத்து சேவைகளை கொழும்பு பெருநகர பகுதிக்கு அப்பாலும் விரிவுபடுத்துவதற்கும் அரசின் கொள்ளுணர்வு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக 50 முறையில் ரிப்பீட் ஓர்டர் இந்த கூடுதல் பேருந்துகள் கொள்ளனவு செய்யப்படுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அரசின் தகவலின்படி மெட்ரோ பேருந்து திட்டத்தின் முதல் கட்டம் கண்டி காளி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த நகரங்கள் பிராந்திய போக்குவரத்து மற்றும் சுற்றுலா மையங்களாக முக்கியத்துவம் பெறுவதால் அவை முதல் கட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும், இந்த புதிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்படுவதன் மூலம் நகரங்களுக்கு இடையிலான இணைப்பு மேம்படும், போக்குவரத்து நெரிசல் குறையும், மேலும் பயணிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான மற்றும் எளிதில் அனைவரும் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து சேவைகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கோரிக்கைகளை மிக நீண்ட காலமாக இலங்கையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள், அகில இலங்கை மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள், வடமாகாண மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் கோரிக்கையாக விடுத்திருந்தன. இப்போது அந்த கனவு மெல்ல நனவாக தொடங்கியிருக்கின்றது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நிகழ்ச்சியில் 4th இடத்தை பிடிக்கின்றது தங்கை கோர் கீதம் திரைப்படத்தில் SPB.

0: நேர்களை, இலங்கையில் தற்போது மிக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சவுதி கைதான அனோஜன் தொடர்பான விவகாரம் தொடர்பில் இப்போது இலங்கை அரசாங்கம் வாய் திறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச சவுதி அரேபியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனோஜன் என்பவரை விடுவிப்பது அல்லது அவர் தொடர்பான சட்ட பிரச்சனைகளை கையாள்வது குறித்து சவுதி அரசாங்கத்துடன் இலங்கை அரசு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இலங்கை ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச இதை உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியிருப்பார். கைதான நபரின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மற்றும் சவுதியில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவை இணைந்து இந்த விவகாரத்தை கையாண்டு வருவதாகவும், ராஜதந்திர வழிகளில் இதற்கு சாதகமான தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்ள முழுமையான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அனோஜன் முஸ்லீம் மதத்துக்கு எதிராக முகப்புத்தகத்தில் பதிவிட்ட ஒரு பதிவு தொடர்பில் சவுதி அரேபிய அரசாங்கம் 5 வருட கால கடூடிய சிறை தண்டனை விதித்திருப்பதுடன் 27 கோடி நட்டஈடு வழங்க கோருமாறு இப்போது அவரிடம் கோரியிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் எங்களது செய்திகள் மற்றும் தகவல்கள் பலவற்றில் அறிவித்திருக்கிறோம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: இனிய இசையின் இதய துடிப்பு சுயமான் தமிழ் HD.
7: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களை, பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வந்துவிட்டால் பொதுவாக எங்களது தமிழ் இனத்தவர்களுக்கு, தமிழ் தேசத்தவர்களுக்கு பல்வேறு விதமான சம்பவங்கள் நினைவு கூடி வரும். அதில் என்றுமே மறக்க முடியாத மிக முக்கியமான சுதுமலை பிரகடனம். இந்த சுதுமலை பிரகடனம் 1987 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சுதுமலை அம்மன் கோவில் வளாகத்தில் மிக பெருமளவில் மக்கள் மெல்லம் திரண்டிருந்த அந்த நிகழ்வில் வெளியிடப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேயண்ணா பிரபாகர் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மக்கள் முன் தோன்றி இந்த சுதுமலை பிரகடனத்தை நிகழ்த்திய அந்த சம்பவம் இன்று வரை இலங்கையின் வரலாற்றில், குறிப்பாக தமிழ் மக்கள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக பேசப்படுகின்றது. அதேவேளை நேர்களை, வவுனியாவில் விபத்தை ஏற்படுத்திய பிரபல பேருந்தின் உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சாரதி ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்தியதும் அம்பலமாக இருக்கின்றது. வவுனியா புளியங்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் பிரபல பேருந்தின் உரிமையாளர் ஒருவர் இன்று 4ஆம் தேதி புளியங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஜூலை 31ஆம் தேதி புளியங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது பேருந்து மோதி இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முதியவர் ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதியை கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் ஐஸ் போதைப்பொருள், வீரியமிக்க போதைப்பொருளை பயன்படுத்தியமை மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணைகளில் மேலும் பல அதிர்ச்சி சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றன. குறித்த சாரதியின் சாரதி அனுமதி பத்திரம், டிரைவர்ஸ் லைசன்ஸ் ஏற்கனவே காலாவதியாக இருந்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காலாவதியான சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருந்த மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய நபருக்கு பேருந்தை செலுத்த அனுமதி அளித்த குற்றத்துக்காக போலீசார் பேருந்தின் உரிமையாளருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், பொதுவாக மோட்டார் சைக்கிள் ஓடுபவர்களைத்தான் குற்றம் கூறுகின்றார்கள். தொடர்ச்சியாக மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் இலங்கையில் ஏற்படுவதாக, ஆனால் குற்றம் எங்கிருப்பது என்பது இதற்கு நல்லதொரு சான்றாக இருக்கின்றது. மோட்டார் சைக்கிள் செலுத்துபவர்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல என்பதை இந்த சம்பவம் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. நிகழ்ச்சியில் 3ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது வேலாயுதம். சங்கீதா ராஜேஸ்வரன்.

இலங்கையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது பாராளுமன்ற வாரம் இன்று ஆகஸ்ட் மாதம் 4 தேதியிலிருந்து ஆரம்பமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இன்று 4 தேதி ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி எதிர்வரும் 7 தேதி வரை பாராளுமன்ற அமர்வு கூட உள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இன்றைய தினம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தொடர்பான குறை நிரப்பு மதிப்பீட்டு மற்றும் சம்பளம் தீர்மானிக்கப்படுதல் தொடர்பான தீர்மானம் பாராளுமன்றத்தில் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளை 5 ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்க டாலர் 2.5 மில்லியன் கடன் மீள செலுத்தப்பட்டமை சம்பந்தமான சைபர் குற்றச் செயலுடன் தொடர்புடைய மோசடி குறித்து அரசாங்க நிதி பற்றிய குழுவினது அறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு விவாதம் நடைபெற இருப்பதாகவும், வியாழக்கிழமை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை திருத்த சட்டமூலம் மற்றும் விலங்குகள் திருத்த சட்டமூலம் ஆகிய 2 சட்டமூலங்கள் தொடர்பான விவாதம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் வெள்ளியன்று 7 தனிநபர் உறுப்பினர் முன்மொழிவுகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், நீதித்துறையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கண்டறிவதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி எதிர்க்கட்சியினர் இன்றைய தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவிடம் பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவிடம் முன்மொழிவு ஒன்றை கையளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது இலங்கையின் பாராளுமன்றம் தொடர்பான தற்போது வெளியான செய்தி ஒன்றை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அதேவேளை நேர்களை இப்பொழுது

செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சாய்ந்த மரத்தில் 500 போதைப்பொருள் மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதேவேளை 60 வயதை பூர்த்தி செய்ய போலீஸ் அதிகாரிகளுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 60 வயதை பூர்த்தி செய்துள்ள நன்னடத்தை கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் ஒருவரிட சேவை நீடிப்பை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோல் சமூக ஊடக பயனாளர்களை குறிவைக்கும் பாலியல் மிரட்டல் மூலம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும், இது உள்நாட்டு இலங்கையர்களை மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருவோர்களுக்கும் இவ்வாறான பாரிய பணப்பறிப்பு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும், ஃபேஸ்புக் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற ஊடகங்கள் ஊடாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பணப்பறிப்பு மோசடிகள் மீண்டும் அதிகரித்து வருவதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு அணி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அண்மைய வாரங்களில் பலர் இது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இந்த மோசடிகளில் இந்தியாவைச் சேர்ந்த குழுக்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும். அதேவேளை அண்மைய சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களிடம் பணத்தை இலங்கையில் உள்ள தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்புமாறு கூறப்பட்டுள்ளதால் இலங்கையர்களின் தொடர்பும் இருக்கலாம் என்று இப்போது சந்தேகம் வலுப்பெற்றிருக்கின்றது. ஆகவே சமூக ஊடகங்கள் ஊடாக தெரியாத முன்பின் அறியாத பலருடன் நீங்கள் தொடர்புகளை வைத்துக் கொள்வது அவதானமாக இருக்குமாறு இப்போது கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையர் மட்டுமல்ல இலங்கைக்கு செல்லுகின்ற வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் இவ்வாறான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட மட்ட ஆங்கில தின போட்டிகள் இறுதி நாள் நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட மட்ட ஆங்கில தின போட்டிகள் இறுதி நாள் போட்டிகள் இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவட்காடு நாமகள் வித்தியாலயத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆங்கில தின போட்டி, தமிழ் தின போட்டிகள் என்பன இவ்வாறு வலய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்ட அளவில் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான புதிய ஆணைக்குழு ஒன்று இன்று முதல் செயற்படும் என்று சொல்லப்படுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவின் பணிகள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தலைமையில் இன்று ஆணைக்குழு அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கினால் 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைவாக இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டிருந்தாலும் ஓய்வு பெற்ற அமைச்சர் செயலாளர் அசோக பீரிஸ் தலைவராகவும் நாளக திசாநாயக்கா செயலாளரும் கடமையாற்றுவார் என்றும், ஆணைக்குழுவில் 15 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்றும், அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வு தொடர்பான தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, அரசு ஊழியர்களின் தொழில்முறை திறனை உயர்த்துவது, புதிய தொழில்நுட்ப மற்றும் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்ப அரசு சேவை எவ்வாறு கட்டமைப்பு ரீதியாக சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்து பரிந்துரைப்பதுதான் இந்த ஆணைக்குழுவின் நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது. சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்து தொடர்பில் இடைக்கால போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். இலங்கை பொதுஜன பெருமுன பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் ஊடக சந்திப்பில் இடைக்கால போலீஸ் மா அதிபர் குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு இடைக்கால போலீஸ் மா அதிபர் மத்திய குற்றப்புலன் ஆய்வு பணியகத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் போலீஸ் துறை மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய இடைக்கால போலீஸ் மா அதிபர் அரசாங்கத்திற்கல்ல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பிரதான வீதியில் பொதுமக்களால் தாக்கிக் கொள்ளப்பட்ட 37வது போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம்பிடிக்க அவர் நேரிடலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கின்றார். இதனால்தான் அவரை விசாரிக்குமாறு இப்போது போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். நேரம் 12:28 நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. சச்சின் உடன் வருகின்றார் தேவிஸ்ரீ பிரசாத்.

0: நேர்களை, கனடாவில் தற்போது சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதும் பல்வேறு பகுதிகள் சுற்றுலா இடங்களில் பல்வேறு சேன நெரிசல்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்பான பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவாகி இருப்பது நேர்களை அறிந்ததே. அந்த வகையில் கனடாவின் வடக்கு பகுதியான ஒன்டாரியோவின் முகாம் அமைத்து தங்குவதற்காக சென்று வீடு திரும்பாத இதுவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. கபுஸ்கா சிங் கருக்க கிழக்கே அமைந்துள்ள குவேனெட் ஏரிக்கு அருகே இந்த திடீர் மரணங்கள் இரண்டும் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த சம்பவத்தில் ஏதேனும் சதிச்செயல் அல்லது குற்ற பின்னணி உள்ளதா என்பது குறித்து காவல்துறை இதுவரை அதிகாரபூர்வமாக இதன் தெரிவிக்கவில்லை என்றாலும் அது தொடர்பான புலன் விசாரணைகளை இப்போது காவல்துறையினர் முடக்கிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் நேர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம். இந்த நிகழ்ச்சியில் காற்றலை மூலே 416-464-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து வாக்களித்த மதன், கண்ணன், காசி, சத்யா, மதி, சுதா, சிவலிங்கம், கமல், பவான், குயின்ஸ்டன், கலியுகவர்தன், ரசிகன், வெண்பா, நிர்மலா, ஈசன், ஸ்ரீ ஆகியோர் நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளை எங்களது காற்றலை ஊடாக இணைந்து கொண்டு மன்னிக்கும் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது நன்றிகளை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். பல நேர்கள் இன்றைய நாளிலும் தங்களது வாக்குகளை எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு தெரிவித்திருந்தார்கள். என்ற வகையில் ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களான குமுதா உதயா, சியா சண்முகநாதன், விக்னராஜா, லக்ஷ்மணன், விக்கி, அதேபோல் ஸ்ரீநந்தினி, சுதர்சன் இவர்களுடன் சாந்தா சந்திரசேகரம், ஜீவா சின்னா, நம்பி ராசையா, ஐயாத்துறை, பண்ணைபுரம் மணிகண்டன் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் எந்த பாடல் முதல் பாடல் என்பது நாங்கள் சொல்லாமலேயே நேர்கள் ஊகித்திருப்பீர்கள்.
2: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
0: பிரபுதேவா, அரவிந்தசாமி, கஜோல் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். எஸ்பிபி, மால்குடி சுபா ஆகியோரது குரல்களில் இடம்பெற்ற பாடல். நிகழ்ச்சியில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார்.
3: என்ன கால் லோனும் கிடைக்கதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்கதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: இவர்களை பல்வேறு நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தொடர்ச்சியான வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கனடாவில் உள்ள 25 மாகாணங்கள் திங்களன்று அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா ஆகஸ்ட் 6-7-8 மூன்று நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி, மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416 471-0255.

இவர்களை பிரான்சில் இப்பொழுது காட்டுத்தீ மிக வேகமாக பரவி வருவதாகவும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தெற்கு பிரான்சின் லே பேச் கிராமத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ 400 பழங்கால குண்டுகள் மற்றும் வெடி மருந்துகள் அடங்கிய ஒரு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இவ்வாறு காட்டுத்தீ பரவுகின்ற போது பல விதமான வரலாற்று இடங்களும் இந்த உலக யுத்தங்கள் காலத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்து அல்லது ஒழித்து வைக்கப்பட்டிருந்து பல பழங்கால குண்டுகள் பலவும் வெடித்து சிதறுவதாகவும் இதன் காரணமாக காட்டுத்தீயின் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. தெற்கு பிரான்சில் காட்டுத்தீயின் பயங்கரத்தின் காரணமாக பல்வேறு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதுடன் மிக கடும் காலநிலை வானிலை மாற்றங்கள் வெப்பநிலை மாற்றங்கள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது.

0: காதல் பரிசு திரைப்பட பாடல் ஒழித்தோ. இந்த நேரம் 12:51 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறும் நேரம் நேர்களை. இந்த வேளையிலே நாங்கள் நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைக்கு சில நுட்பங்களை கையாளந்தால் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையும் என்று சொல்கின்றார்கள். இவற்றை தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் அவ்வப்போது கேட்டு மற்றவர்கள் செய்கின்ற போது நாமும் அதை செய்ய வேண்டும் என்ற உந்தல் ஒன்றை எங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு சூழல் இயல்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள். இந்த சிந்தனைகள் எங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்படி செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை மனதுக்குள் போட்டு வைத்தால் இயல்பாகவே இந்த பிரபஞ்சமும் சூழலும் எமக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நாங்கள் ஆசைப்பட வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் போதுமானது என்று சொல்கின்றார்கள். அதற்கு மிக பெருமளவு பணம் செலவிட வேண்டியதில்லை. எங்களது பழக்க அன்றாட பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை கொண்டு வந்தாலே மிகப்பெரிய லாபங்களை மிகப்பெரிய மாற்றங்களை எங்களது வாழ்நாளில் நாம் சந்திக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். அவை இவைதான். ஒன்று, அதிகம் நடவுங்கள், குறைவாக உட்காருங்கள். அதிகமாக நடக்க வேண்டும், குறைவாக உட்காருகின்ற நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும். சர்க்கரை பானங்களை இனிப்பு பானங்களை தவிர்த்து அதிகளவு தண்ணீர் அருந்துவது ஆரோக்கியமானது. இயன்றளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்து இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடுகின்ற கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அருகிலுள்ள இடங்களுக்கு வாகனங்களில் செல்லாது இயன்றளவு நடந்து செல்லும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். கவலைகளை குறைப்பதற்கு நன்றாக உறங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எங்கள் மனதில் உள்ள கவலைகளை குறைத்து கொண்டு நன்றாக உறங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிட வேண்டும். எப்பொழுதும் ஒப்பிடுவதை நிறுத்தி நன்றி உணர்வுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தை குறைத்து கொள்வதற்கு மன அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் கோபத்தை விடுத்து மன்னிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். திரை நேரத்தை குறைத்து இயற்கையோடு நேரத்தை செலவிட வேண்டும். கனமான அசைவ உணவுகளை அதிகளவு குறைத்து கொண்டு தாவர உணவுகளை மிக அதிகமாக உட்கொள்ளுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மன நிம்மதியை தேர்வு செய்ய வேண்டும். அதேபோல் குறைவாக பேசி அதிகமாக செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். குறைவாக எதிர்பார்க்க வேண்டும், ஆனால் அதிகமாக கொடுக்க வேண்டும். தேவையற்ற சத்தத்தை தவறுங்கள், அமைதியை ரசியுங்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை மிக ஆரோக்கியமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும் என்று நாம் சொல்லவில்லை பல விற்பன்னர்கள், உடல்நல மனநலம் சார்ந்த விற்பனர்களது ஆய்வுகளின் சுருக்கமாக வெளிவந்திருக்கின்றது. வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சியில் வாக்களித்த நேர்கள், காட்டளை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன் 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் அசல் புஷ்பா ஹைகிரன். எங்க 4 வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஆயிஷா சில்க்ஸ் தரும் மெகா சேலுடன் 10 சேல் August 10 வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, காட்டன் $30, ஆர்ட் சில்க் சாரீஸ் $20. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 21-40 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச், 416-298-6116 ஆயிஷா சில்க்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhis chellathuk thanks.
4: Chellam illa da Selvam.
3: Chari chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வேண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: பிராம்டன் கற்பக விநாயகர் ஆலய 25வது ஆண்டு ஆடிவேல் தங்கரத பெருவிழா August 6-7-8 3 நாட்களும் சிறப்பு அபிஷேகங்கள், இசை நிகழ்ச்சிகள். முக்கிய நிகழ்வாக August 8 சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் திருவூஞ்சல் சூப்பர் சிங்கர்ஸ் இசை நிகழ்ச்சி. மயில் நாட்டியம், 20க்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய கலைஞர்களின் நாதசுர தவில் இசை, மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரத பவனி, வான வேடிக்கையை தொடர்ந்து பிராயச்சித்த அபிஷேகத்துடன் விழா பூர்த்தியாகும். 905-458-9701-416-471-0255
5: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
8: ஆரூரன்.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியம்மா தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஞ்சி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:02.
1: கனடாவின் முதல் எச்டி. இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: இலங்கை நிதித்துறை முறையில் தேங்கிக் கிடக்கும் வழக்குகளை விரைவுபடுத்துவதற்காக நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி முன்மொழிவொன்றை முன்வைத்துள்ளது. கற்பாறை மற்றும் மண் சரிவு காரணமாக கடுகண்ணாவை பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதியம் வழங்கப்படாத வேலை மற்றும் சம்பளம் தொடர்பான சில சிக்கல்களை தீர்க்கும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துடன் வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றனர் என்று தொழிற்சங்கம் கூறுகின்றது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனமான அரம்கோ தனது நிகர வருமானத்தில் 44% மிகப்பெரிய உயர்வை பதிவு செய்துள்ளது.
2: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: மணத்தியாள செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 27 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையில் காணப்படுகின்றது. வியாழக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சியமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4462 22.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിൾ HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இது எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நலமா இருக்கணும். பாடல் கேட்க ரெடியாக இருக்கின்றேன்.
1: நல்லது, சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இதுதான் காவிய தலைவன் படத்திலிருந்து. ஏய் மிஸ்டர் மைனர், என்ன பாக்குற என் இரவுகளை இம்சியாக்க
1: வரிகளில் காரிச்சரன் மற்றும் ஷாஷாவின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: என்னே மாலை. வணக்கம் ஜெயராஜி, நான் பிரேமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி உங்களுக்கு.
3: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு இன்னைக்கு ஜமுனா ராணி ஒரு பாட்டு வேணும். பாசமலர் திரைப்படத்துல பாட்டு ஒன்று கேட்டேன், பரவசமான அந்த பாட்டு.
3: பரவசமான, ஜமுனா ராணி பாடிய பாடல்.
4: ஆமா,
3: நல்லது கேட்டு மகிழுங்கள். நன்றி,
4: ரொம்ப நன்றி ஜெர்ஜி.
3: நன்றி.

0: ஐஷா சில்க் 4th anniversary mega sale உடன் 10 sale பெருந்தொகை புதிய வரவுகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில் சாரீஸ் சல்வார்ஸ் பிரைடல் லெஹெங்காஸ் மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரீஸ் 3 சரம் $10 சல்வார் $30 டூ டி-ஷர்ட்ஸ் $15 பிரீத்தி ஏகோ பிளஸ் $150 இன்னும் ஏராளம் 2140 மோர்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் 416-298-6116 ஐஷா சில்க்
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி கோதாஸ் கேக்குறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா மச்சா உச்சாமா பிரேமாக்க கேட்ட பாட்டை ரசித்து ரசித்து கொண்டிருக்கிறோம். நல்ல பாடல், பழைய பாடல்.
1: ஆமா சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: நான் இன்றைக்கு இது என் பழைய நினைவுக்கு போட்டாரு, அதுல பழைய நினைவுதிய வச்சிருப்பேன். இந்த பாட்டை
1: கேட்கறேன்.
2: சூரியன் படத்துல 18 வயதுகள மட்டும் எனது அந்த பாட்டை கேட்போம். இது எனக்காக.
1: ஆமாம், இந்த பாடல் வந்து SPB-இன் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். கேட்டு மகளிர் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் எட்மண்ட் தாகரன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் எட்மண்ட், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சூழ்நிலை இருக்கிறோம்.
1: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: இன்றைக்கு வந்து எனக்கு நான் நிச்சயம் தூய வம்சம் படத்துல இருந்து ஹரிஹரன் படிச்ச ரோசாப்பூ ரோசாப்பூ அப்படிதான் தெரியும். அந்த பாடலை
1: நன்றி. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து கரையரனுடைய குரலில் ஒழிக்க 5:26.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் ஷெரின் கலக்கர். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன்
2: ஷெரின். இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: நான் கயல் படத்துல இருந்து நாளை பார்க்க போறேன்.
2: உண்மையாவா?
3: போய்
2: பாருங்க, இந்த பாடலும் கேட்டு மகிழுங்க.
3: என்ன வீட்டை போய் கொண்டிருக்கேன், வீட்டதானே இருக்கிறார்.
2: நல்லது, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடலி தீமானுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில். அளிக்கும் நேரம் 5:32.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் தாஜி, நான் மாதிரி நினைக்கின்றேன். நான் பாக்குறீங்க,
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல வளர்ச்சியா இருக்கிற உண்டே. கேள்வி ஒன்றும் ஒன்றே இல்லையா ராஜி? நீங்க
2: இன்றைக்கு நாங்க கேள்வி இல்ல
3: முத்தாடு
2: என்றும்
3: நல்லவன். அந்த
2: நல்லது பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி ராஜ், நன்றி ஃபாதர், நன்றி நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரலில். உழைக்கும் நேரம் 5:37.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: தவம், எப்படி இருக்கிறீங்கள்? நல்லது, சொல்லுங்கள். என்ன பாடு?
2: பழைய பாட்டு
1: ஆமாம், உங்களுடைய பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நன்றி. கேள்வியில்லை, நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் சுசீலாவின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:43.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கியா?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா நல்ல சோமாஸ்தானா இருக்கு.
2: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு சொல்லுங்க.
3: நல்ல பாட்டு எல்லாம் போகுதுன்ற.
2: நீங்க இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: எனக்கு ஓம் படத்துல இருந்து, ஓம் சப்த 2ல இருந்து எலக்ஸாலு ஆண்ட பாட்டு. ஆஹா, குத்து பாட்டு கேட்பாங்க சாமி.
2: நன்றி. இந்த பாடல் வந்து

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அழைப்பாணை கிடைக்கப் பெற்றதும் கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட ஆகியோருக்கே கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் பலத்த மழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த அனைத்து வழக்குகளும் எதிர்வரும் 11 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வேயில் கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்படும் உணவின் தரம் மிகவும் மோசமாக உள்ளதாக புகார்கள் வந்தது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து ரயில்களில் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்திய ரயில்வே 5 கோடி அபராதம் விதித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கடிகார மரபணுக்கள் என்று அழைக்கப்படுபவை குழந்தை பருவகுடல் பருமன் அபாயத்தில் ஒரு பங்கு வகிக்கக்கூடும் என்று நியூட்ரிஷன்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட தி குவெல்ஃப் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு கூறுகின்றது. ஓய்வு பெற்ற அமெரிக்க ஜெனரல் ஜாக் கீன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சிகளில் பாகிஸ்தான் மற்றும் கட்டாரின் பங்கை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
2: மணத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 27 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையில் காணப்படுகின்றது. வியாழக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6644-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் பஜ்ஜி, எப்படி இருக்கீங்க? செவந்தி வணக்கம்.
1: நல்லா இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: என்ன பாடல் தெரியும் செவந்தி?
2: உனக்கம் எனக்கம் சம்திங் சம்திங் திரைப்படத்துல இருந்து ஆகாயம் மண் மீது.
1: ஆகாயம் மண் மீது SBB சார் பாடிய பாடல்.
2: ஆமாம்,
1: நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க சாந்தன்? நல்லாக இருக்கின்றேன். இதுதான் முதல் தடவை உங்களுடன் கதைக்கின்றேனா?
2: தொடர்ந்து
1: அலையுங்க சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்?
2: நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் பாஜி, நான் பாபி கதைக்கும். எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் நன்றாக இருக்கிறேன்.
2: எனக்கு
3: இன்னைக்கு சவாலே சமாளி என்ற படத்துல நிலவை பார்த்து பானம் சொன்னது என்னை தொடாது என்ற அந்த பாட்டு கேட்கிறேன். நீங்க அப்ப பிறந்திருக்க மாட்டீங்கல்ல? அப்ப சின்ன, நாங்க சின்ன இருக்கேக்க வந்த படம்.
2: நீங்க சின்ன இருக்கேக்க நாங்க பிறந்திருக்க மாட்டோம், உண்மைதான். நன்றி.
3: மீண்டும் கண்டிப்பா.
2: நன்றி. இந்த நேரம் 6:19.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் மட்டு மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்க விரும்பினால் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் 6 திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் சுமங்கலியின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:24.

0: டாலர் வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
0: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
0: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
0: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் பாவம் கேட்கறேன், எப்படி இருக்கீங்க?
3: நன்றாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. எப்படி இருக்கிறது வென்கூவர் காலநிலை?
4: ஆமா,
3: சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு ஒரு பழைய பாட்டு தான், யாருனி படத்துல இருந்து பார்வை ஒன்றே போடும் அந்த பழைய பாட்டு தான், கொகை மலர்ந்த பாட்டு தான் அது, பழைய பாட்டு.
3: ஆமாம், யாருனி திரைப்படத்திலே TMS பாடிய பாடு.
4: ஆமாம்,
3: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: பழைய பாட்டு தான் நித்யா ஒன்றா? எங்க பழைய நித்யா ஒன்று.
3: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
4: நன்றி நன்றி.
3: நாளைக்கு வந்து நேரம் 6:30 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
5: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம். நான் புருஷோத்தம். அங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்ல மகிழ்ச்சியாக. நன்றி. எனக்கு காதல் சடகுடு செயல்படுத்த அந்த மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பு என்ற பாடல்,
5: ஹரிஹரன் சுஜாதாவின் குரலில் வருகிற பாடல். ஏன் இன்றைக்கு இந்த பாடல் தெரிவு?
6: சில நினைவுகள் மீண்டும் மீண்டும் அந்த தூக்கங்களை கிடைக்கிறது. அப்ப பாடல் என்றாலும் கேட்டு அப்படியே மகிழ்ச்சியா வாழ்வோம்.
5: நல்லது, கேட்டு வாழுங்கள். உங்களுடைய பாடல் வந்து ஹரிஹரன் சுஜாதாவின் குரலில் வருகிற பாடல். நன்றி.
6: வாய்ப்பு தந்தாங்க. நன்றி.
5: வணக்கம். இந்த நேரம் 6:36.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் கல்யுவரதன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
2: நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் படம் கன்னிப்பெண், பாட்டு பௌர்ணமி நிலவை பணிவில நிலவை.
1: ஆமாம், கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: பாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் SPB ஜானகியின் குரலில்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா,
0: எப்படி இருக்கிறீங்க வெண்பா?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு அபூர்வமான படத்துல அதிசயமாக
0: ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்.
2: ஆமா,
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
0: நன்றி.

0: எல்லாம் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கமல் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நல்ல சுகமா இருக்கோம்.
0: டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
3: ஓ, டீ குடிச்சாச்சு. ரெண்டு தரம் குடிச்சாச்சு. டீ இன்னைக்கு வீட்டுல டீ குடிச்சு உளிதா போனா போல அங்கேயும் டீ குடிக்கிறா போல அங்கேயும் குடிச்சிட்டோம்.
0: நல்லது. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: இன்னைக்கு பாடல் வந்து பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து சிந்திய வெண்மணி சித்தியில் முத்தாட்சி அந்த பாடல்
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: ஓ, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் கே ஜி ஜெயசுதாஸ் மற்றும் சுசீலாவின் குரலில். ஒலிக்கும் நேரம் 6:54.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: காவல்துறை மகாதிபர் பிரகந்த வீரசூரிய குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கற்பாறை மற்றும் மண்சரிவு காரணமாக கடுகண்ணாவை பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணியின் செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திடீர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் வழங்கப்படாத வேலை மற்றும் சம்பளம் தொடர்பான சில சிக்கல்களை தீர்க்குமாறு தற்காலிக ஒப்பந்தத்துடன் வெஸ்ட்ஜெட் விமான பணியாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புகின்றனர் என்று தொழிற்சங்கம் கோருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி செல்வதை உறுதி செய்வதற்காக பாக்தாத் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈராக்கின் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 30°C காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 17°C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 18°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C, வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சூரியன் மணிக்கவும் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றது.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 41. கல்லாமை அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ராஜதோமா, நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறோம், உங்களோட நிகழ்ச்சிகளோட நல்லமா இருக்கிறோம்.
0: நல்லது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
1: நான் அரிசி கேட்டேன், இந்த அரிசி கொண்டு வந்தேன், நான் அப்ப நெல்லிய கொண்டு வந்திருக்கிறேன். வண்டி இல்ல,
0: வண்டி வண்டியா நெல்லி கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் அரிசிய கேட்டேன், அரிசி படத்துல இருந்து இங்க அரிசிய தரவே இல்ல, காட்டுல காட்டவும் இல்ல, அப்ப நான் வண்டி வண்டியா நெல்லு வர.
0: நெல் இருந்தாதான் அரிசி வர முடியும், விளங்கிச்சா? அதனால நெல்ல கொண்டு வந்தேன்.
1: அதான் முதல் நெல்ல கொண்டு வரோம், திருப்பி அரிசி வந்தா அப்புறம் அது அரிசி ஆக்கினா அப்புறம் அரிசிய கொண்டு வரோம்.
0: கண்டிப்பா சொல்லுங்கள், வண்டி வண்டியிலே நெல்லு வரும் அந்த பாடல்.
1: கடாரி படத்துல இருந்து வண்டி வண்டியா நெல்லு வர போகுது, அரிசிய தருவேன்.
0: நல்லது கேட்டு மகிழ்ச்சிகள், தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து அண்டனி தாசன் மற்றும் சஞ்சனா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். அளிக்கும் நேரமா 7:06.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க மாலை வணக்கம் கண்ணன் காக்கன் ரஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இனிய நாள்ல வந்தங்க மகள் வீக்ஷத்துக்கு நன்றி.
2: நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் சுபலட்சுமி மற்றும் விநாயக் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் தீபன்.
3: வணக்கம் தீபன், எப்படி இருக்கிறீங்கள்?
4: நானும்
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரியுது?
4: இந்த மகாராணிய மகளாக வந்தாலே.
3: மகளாக வந்தா, இந்த பாடல் வந்து ஹரிஹரன் பாடிய ஒரு பாடல். கேட்டு மகிழுங்கள், நன்றி.
4: நன்றி.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சு நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155
3: எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க
4: சிவானந்தன்
3: அந்த உற்சாகத்துடன் என்ன பாடல் நல்லது கேட்டு மகிழுங்கள் நன்றி உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்தில் இருந்து எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய வரிகளில் எஸ்பிபி சுசீலா மற்றும் எல்ஆர்எஸ்வரி குரலில்

வண்ணம் இந்து பாடும் பெண்ணல்லவோ வேகமெங்கும் மோக வண்ணம் இந்து பாடும் பெண்ணல்ல.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, நான் சொல்லுங்க, எப்படி? நலமா இருக்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக, உற்சாகமா, மகிழ்ச்சியா, உங்களோட நேர்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
2: நல்லது. சொல்லுங்க, நடக்கலாம் போனீங்களா?
3: நடைபயிற்சியில தான் இருக்கேம்மா.
2: ஆஹா, நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: இன்னைக்கு இட்லி கடையில இருந்து ஒரு பாடல் இருக்கு.
2: இட்லி கடையில் இருந்து ஒரு பாடலாம். அமைத்தன சாமி என்ற பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: ஜிபி பிரகாஷுடைய இசையமைப்புல ராஜமுருகன்.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: தத்தளித்து ஓய்ந்த இந்த பாடலுக்கான குரல் ஒரு இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு இலங்கை பிரான்சில் வசித்து வரும் ஒரு இலங்கை தமிழ் ஒரு இளங்கலைஞனுடைய குரல் தான் ரத்தி ஆதித்யன். அவருடைய இசையமைப்பில், அதாவது அவருடைய வரிகளில் மற்றும் சுலோஜனுடைய வரிகளில், சத்யனுடைய இசையமைப்பில் ரத்தி ஆதித்யனுடைய குரல் வந்த பாடல் கட்படுது. நீங்க கேட்ட பாடல்
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

0: ஒழித்து ஓய்ந்த பாடல் கோட்ஃபாதர் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் ரீனாவின் குரல்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் 9:30 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-2409.
1: அன்பு நிறைந்த இசை ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த வணக்கங்கள். இசையின் இனிய பாலமாக உலகத் தமிழர்களின் இதயங்களை இணைக்கும் மியூசிக் கனெக்ட் இசை இணைப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அழகான மேடையை உருவாக்கி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் இசை ரசிகர்களுடன் எங்களை இணைத்து வரும் டிவிஐ தமிழ் தொலைக்காட்சிக்கும் மற்றும் சிஎம்ஆர் வானொலிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நான் உங்கள் சங்கர் கிருஷ்ணன். எண்கள் கவுண்டிங் என் தொழில், இசை என் உயிர். கணக்குகள் என் வாழ்க்கையை வழி நடத்தினாலும் பாடல்கள் என் மனதை வழி நடத்துகின்றன. பக்தி இசை என் ஆன்மாவை நிறைக்கிறது. திரைப்பட இசை என் மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிறது. இந்த இசை பயணத்தின் மகிழ்ச்சியை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடன் இந்த இசை பயணத்தில் இணைந்து பாட வருகிறார். இனிமையான குரலாலும் தெளிவான தமிழாலும் அனைவரையும் மனத்தையும் கவர்ந்து வரும் இளம் பாடகி அஸ்வினா ஆரூரன். கர்நாடக இசையை முறையாக கற்று வரும் அஸ்வினா தமிழை மிக அழகாக பேசுவதோடு படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர். அஸ்வினா, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா உங்களை?
2: எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஸ்வினா ஆரூரன். நான் சின்ன வயதில் இருந்தே பாடிக்கொண்டு வருகிறேன். எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் சங்கர் அங்கிளும் ஒரு 10 பாடல்கள் உங்களுக்காண்டி தேர்வு செய்திருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன்.
1: தேங்க்யூ அஸ்வினா. நேயர்களே, உங்கள் பங்கேற்பு தான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு. நாங்கள் உங்களை பார்க்க முடியாது, உங்கள் குரல்கள் எங்கள் இதயங்களை நேராக வந்து சேர்கின்றன. எனவே ஒவ்வொரு பாடல் முடிவிலும் சுமார் 1 நிமிடம் 30 செகண்டுக்கு முன்னாடி எங்களை அழைத்தால் உங்களின் அழைப்பு நேரத்திற்கு நிகழ்ச்சியில் இணையும். எண்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 416-292-4059. பாடல்களை நாங்கள் பாடப்போகிறோம், ஆனால் அந்த பாடலை முதலில் கண்டுபிடிப்பது உங்களுடைய வேலை. ஒவ்வொரு பாடலுக்கும் முன்பாக ஒரு சிறிய குறிப்பு. பதில் தெரிந்தால் உடனே எங்களை அழையுங்கள். இந்த பாடல் எந்த பாடல்? முதல் பாடல் இன்றைய இசைப்பயணத்தை தமிழ் திரையிசையின் காலத்தால் அழியாத ஒரு இனிய மெலடியுடன் தொடங்குகிறோம். 1981 வெளிவந்த ராஜப்பார்வை என்ற திரைப்படத்திலிருந்து கமலஹாசனது 100வது படம், அவரது சொந்த தயாரிப்பான ராஜ்கமலின் முதல் திரைப்படம். பார்வையற்ற வயலின் கலைஞனின் மனத்தை தொடும் காதலை மிக அழகாக சொல்லிய மறக்க முடியாத ஒரு படைப்பு. சிங்கிதம் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கமலஹாசனும் மாதவியும் நடித்த அந்த படம்.